5:47 தேவிகராகன் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஜெய ஜெய தேவி எனும் பாடலை கேட்கலாம். சோபனா அவர்கள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேர்கள் கேட்கவிருப்பது வந்தே மாதரம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சேட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம் அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். டிபி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம். அருள்மணி மாலை அடுத்து கே வீரமணி இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.

அன்னையின் அருள் வேண்டி நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் பி சுசீலா குழுவினர். பாடல் கண்ணது, கல்பனாதாசன். நேரம் 6:09:45. அருள்மணி மாலை தொடர்ந்து வரும் பாடல் எம்.ஆர். விஜயா இசையமைத்து பாடிய பாடல்.

எம்ஆர் விஜயா குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் குழிக்குளம் தானுகோபால் இயற்றியது. நேரம் 6:15:35. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து ஒன்னி மேனன் பாடிய பாடல்.

உன்னி மேனன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேம்பத்தூர் கிருஷ்ணன் இயற்றி ரங்கராவ் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடிய பாடல்.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் அது. நேரம் 6:30 20:00. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து டி கே கலா பாடிய பாடல்

டி கே கலா பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஹெலன் சத்யா பாடிய பாடல்.

எஸ் எம் மருதஹலி இயற்றிய பாடல் அது. நியாஸ் அகமது இசையில் கோவை ஜலீல் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 6:41:40. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடல்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. Article 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. சிறந்த இயக்குநருக்கான விருதுக்கு அமரன் தமிழ் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கு ராயன் படமும் சிறப்பு பிரிவில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த படைப்புகளுக்காக தேசிய விருதுகளை பெற்றுள்ள அனைத்து

0: கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் பல்வேறு உயரிய சாதனைகளை படைத்து கலைஞர்கள் நாட்டிற்கும் திரைப்படத்துறைக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மாத்தூரில் இரண்டு நாள் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். பெண்கள், இளைஞர்கள், பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதுடன் மருத்துவம், கல்வி போன்ற அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேருந்து வசதி இல்லாத பல்வேறு தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதியுடைய பழங்குடியின மக்கள் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கு இத்திட்டம் வழிவகுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் 1 ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன. தேசிய பட்டியல் இனத்தொகை நிதி மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து 6% வட்டியுடன் வங்கி மூலம் கடனாக பெற்று நிலம் வாங்கிக் கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் 18 வயது முதல் 55 வயதுக்குள்ளும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். விவசாய நிலம் சொந்தமாக வைத்திருக்க கூடாது. தொழில் விவசாயமாக இருக்க வேண்டும். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தொழில்நுட்ப மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்கள் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தண்டாளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் AI நெக்ஸஸ் 2026 தொழில்நுட்ப மாநாடு நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களும் தொழில்நுட்ப ஆர்வலர்களும் இணைந்து ஒரே நாளில் 1000 AI ஏஜென்ட்களை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் மற்றும் விருது கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டது. சைபர் பாதுகாப்பு மற்றும் நிஜ உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் உருவாக்கிய அதிநவீன AI திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. காஞ்சிபுரத்தில் பியா சிவகுமார்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் காவல்துறை மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த ஆப்கான் நாட்டைச் சேர்ந்த 93 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் துறையில்

0: செயற்கை நுண்ணறிவு, நவீன தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகளின் பயன்பாட்டை விரைவுபடுத்தும் வகையில் மாநில அளவிலான வேளாண் ஹேக்கத்தான் திட்டத்தை செயல்படுத்த மகாராஷ்டிர மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மணிப்பூரில் வனத்துறை, பாதுகாப்பு படையினர், சமூக அமைப்புகள், மாணவர்கள், அரசு துறைகள் ஒருங்கிணைந்து கடந்த இரு வாரங்களில் 15 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். நாடு முழுவதிலும் வருவாய் புலனாய்வு இயக்குநராக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாய் ரொக்கம், 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள 12 வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடுகளுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் 6வது இடத்தை நாகாலாந்து மாநிலம் பெற்றுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி வரும் தொழில் முனைவோர் பயிற்சியை ஆட்சியர் திருமதி நஃப்ரியா நேற்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ள முதல் நாளில் சுய கணக்கெடுப்பு மூலம் 16,922 குடும்பத்தினர் தரவுகளை பதிவேற்றம் செய்துள்ளதாக சென்னை மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய திரைப்பட விருதுகள் உலக அரங்கில் இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 15 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். அருள்மணி மாலையில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலை வேளையில் தெய்வமனம் கமழும் பாடல்கள் எங்கள் இதயத்தை தடவி சென்றன. அனைத்து பாடல்களுமே அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு நன்றி. அதிலும் முதல் பாடல் எங்களை மிகவும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ராஜமாணிக்கம் மேலப்பேடு தயாளன் ஹேமலதா இனிய காலை வணக்கம். டிசி ராஜேஷ் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேரமும் போனதே தெரியவில்லை. பக்தி மழையில் நனைந்தோம். மேலும் கூடுதலாக இந்த நிகழ்ச்சி ஒதுக்கினால் நன்றாக இருக்கும் சொல்லிட்டு டிசி ராஜேஷ் அனுப்பியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை இனிய காலை வணக்கம். செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சூளையிலிருந்து மனோகரன், டிஎம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய முருகா உன்குணம் தன்னை அறிந்து கொண்டேன் மனதை வருடி பள்ளி வகுப்பறையை நினைவு கூற வைத்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பக்தி பாடல்களும் ஒவ்வொன்றை மிஞ்சும் வகையில் மனதில் நிரந்தரமாக நின்றது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுச்சேரிப்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், அருள்மணி மாலையில் அன்பான இனிய பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். பிருந்தாவனம் என வெகு தூரமாக பம்பை நதியோரம் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டாலே மனது பக்தி பரவசத்தில் அழுத்தியது. வழங்கிய வானொலிக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும்

வாக்குகள்ன்ட்டு சூளையிலிருந்து மனோகரன் அனுப்பியிருக்காங்க. மணாலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கிய பாடல்கள் மிக இனிமை. அதிலும் பி சுசீலா அவர்கள் பாடிய பிருந்தாவனம் பாடிய பாடல் எங்களை பக்தி பரவசத்தில் அடைய செய்தது. பிரபாகரன் சுவாமி மலை பேரருள் சுவாமிநாதனே, முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன், உன் முத்தான தத்துவத்தை தெரிந்து கொண்டேன் பாடல்கள் முருகனின் மகிமையை பாடி சென்றது. அடுத்து சூளையிலிருந்து மனோகரன். இனிய காலை வணக்கம். அருள்மணி

0: மகிமையை பாடி சென்றது. அடுத்து சூளையிலிருந்து மனோகரன், இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலையில் பாடல்கள் அருமை. ஹரிராம், அருள்மணி மாலையில் அம்மன் பாடல்கள் தொகுப்பில் வெளிவந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆற்காடு சாத்தூர், கமலா வரதன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், கனகராஜ், சோமசுந்தர பிரபு, பிரபாகரன் உள்ளிட்ட அனைத்து நேர்களும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்தும் அருமை சொல்லியிருக்காங்க. நேரம் 6:58. உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 செய்தி அறிக்கை, மீண்டும் 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் கேட்கலாம். காலை 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறுவர் சிறுமியர் பங்கு பெறும் நிகழ்ச்சி, காலை 11:00 என்றும் இனியவை, நண்பகல் 12:00 ரெட்ரோ நேரம், 12:40 செய்தி அறிக்கை, பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகள், 1:55 சம்மரி, 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம், 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, மாலை 5:00 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7:00 திரைகாணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன், 9:15 என் இனிய பொன் நிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேரம் 7:00. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ், திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். மனம் தளராத குணம் உடையவனுக்கு உலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வாலி ஏற்றிய எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:06:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலின் தொடர்ந்து அனுப்பலாம்.

0: பா விஜய் இயற்றிய பாடல் கேட்டு முன்னாலே முன்னாலே என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கிரிஷ் அருண் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:10:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அமரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குழுவினர் பாடிய கார்த்திக் நேதா இயற்றிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இல் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்தோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அகானே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி எண்ணற்ற இளைஞர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சி நாட்டில் உள்ள இளைஞர்களின் தொழில் முனைவு மீதான ஆர்வம், திறமை மற்றும் மன உறுதியை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை பெற வழிவகுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக எஸ்டோனியா சென்றுள்ள அவர் இரு நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். உலகில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்கிறார். சிலிகுரி பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை முகாம் அமைந்துள்ள பகுதிகளை அவர் இன்று பார்வையிடுவதுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். பின்னர் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச அருங்காட்சியகத்தை அவர் திறந்து வைக்கிறார். இதையடுத்து ஹவுராவில் அமைக்கப்பட உள்ள உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி நிலையத்திற்கு திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய வர்த்தக மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வர்த்தகம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல், சமூக பொறுப்புணர்வு, நிர்வாக நடைமுறைகள் பெரும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், உலக அளவிலான துறை சார்ந்த நிபுணர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக பஹல்காம் மற்றும் பட்லத் பகுதி வழியாக மேற்கொள்ளப்படும் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் வானிலை சீரடைந்த பிறகு யாத்திரை மீண்டும் தொடங்கும் என்று அது தொடங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 370,000 யாத்ரீகர்கள் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர். மணிப்பூரில் நாகா பிரிவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் 2 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மத்திய பிரதேசம், கேரளம், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ராஜஸ்தான், தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு காசம் கரிபபாடி, அண்மையில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள அம்சங்களுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஒப்பந்தத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை அடுத்து திரு காசம் கரிபபாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி

0: அது கண்டனத்திற்குரியது என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானில் உள்ள கண்காணிப்பு தளங்கள், ராணுவ உட்கட்டமைப்பு பகுதிகள், பூமிக்கு அடியில் உள்ள ஆயுத கிடங்குகளை குறிவைத்து அமெரிக்க விமானப்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். டோக்கியோவில் இப்போட்டி இன்று காலை 7:55 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டனில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து வென்றது. மியாமி நகரில் இன்று அதிகாலை நடைபெற்ற 3வது இடத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணியை வென்றது. இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. நியூயார்க்கில் இப்போட்டி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா எஸ்டோனியா இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், சிக்கிம், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் அளித்த உறுதிமொழிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து ஜப்பானின் அக்கனே யாகமுச்சியை எதிர்கொள்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 100.1, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் வணக்கம் தமிழ்நாடு கேட்டுட்ருக்கோம். நேரம் 7:25, 20:00.

0: விஜய் ஆண்டனி இசையில் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக சங்கீத் ராஜேஸ்வரன், சுஜித் சுரேஷன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். பாடல் கபிலன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். வணக்கம் தமிழ்நாடு. நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நேரம் இப்பொழுது 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். வணக்கம் தமிழ்நாடு.

பா விஜய் இயற்றிய பாடல் அது. தேவா இசையில் பகவதி என்ற திரைப்படத்திற்காக கார்த்திக் சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:35:55. இது 102.3 பவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை பவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். இன்னும் கொஞ்சம் நேரங்களில் நேயர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்க வணக்கம் தமிழ்நாடுக்கு உண்டான கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து முகநூல் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, இன்று காலை 9 மணிக்கு விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz கலக்கல் அரங்கம் கேம் ஷோ, அதனைத் தொடர்ந்து திரையிசை பாடல்களும் இடம்பெற கேட்கலாம். காலை 10 மணிக்கு சின்ன சின்ன சிட்டுக்கள் சிறுவர் சிறுமியர் பங்கேற்ற நிகழ்ச்சி இது. இன்றைய சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய தலைப்பு கைபேசியை தவிர்ப்பது எப்படி தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம்.

0: பண்ணுவாங்க.
1: எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றிய இசையமைத்த பாடல் கேட்டும், பெண்ணின் மனதை தொட்டு என்ற திரைப்படத்திற்காக சுக்மீந்தர் சிங் கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:41.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

பிரியமானவளை திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் அருணி குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் கே செல்வபாரதி. நேரம் 7:45.

நேரம் 7:45 55 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாடு. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலியை தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

0: மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திற்காக ப விஜய் இயற்றி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த ஹரிஹரன் பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள். எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம். ராஜமாணிக்கம் கோபி இனிய காலை வணக்கம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது. ஹேமலதா சுட ஸ்ட்ராங்காக ஒரு டீயோட அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் இனிய காலை வணக்கம். சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம். செந்தில் என்ஆர்சி இனிய காலை வணக்கம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் இனிய காலை வணக்கம். நச்சிப்பிள்ளை இனிய காலை வணக்கம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம். புவனகிரி சுமதி பாபு புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வழங்கிய தகவல்கள், பாடல்கள் மிக மிக அருமை பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு நன்றி. ஆரணி பப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. திட்டாலம் டிசி ராஜேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் ஜூலை மாதத்தின் ஜூலை மலர்களை பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் இனிய காலை வணக்கம். நடராஜன் சுப்பையா இனிய காலை வணக்கம். பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம். ரங்கராஜன் டி நகர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம். வீரராகவன், இனிய ஆதவன் ஒளி வணக்கம். இதயம் மகிழ கீதங்கள் ஒலிக்கும் இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கும். இனிக்கும் பாடல்களின் வானலை இறகை கட்டி பறக்கும் வைக்கும் இன்றைய பண்பலை நிகழ்ச்சிக்கு சிறக்க ஃபேஸ்புக்கிலிருந்து மாதவரம் வீரராகவன், நடராஜன் சுப்பையா இனிய காலை வணக்கம், முகமத் மியான் இனிய காலை வணக்கம். இன்னும் அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நம்ம கேட்போம். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான கேள்வி ஒன்று இப்போ முகநூலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது தொடர்பான பதிவுகள் வந்து என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் எங்குள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மகாதேவன் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்மை மற்றும் பெரிய வளாகம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி ஒண்டர்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டே சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் காந்தி நகர் குஜராத் மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ் இனிய காலை வணக்கம், தலைநகரம் காந்தி நகரில் உள்ளது குஜராத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம், நச்சுப்பிள்ளை இனிய காலை வணக்கம். தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் முதன்மையாக குஜராத்தில் உள்ள காந்தி நகரில் அமைந்துள்ளது. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இது தடய அறிவியல் மற்றும் குற்றவியல் துறைகளுக்கான உலகின் முதல் மற்றும் ஒரே பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. துரைராஜன் இனிய காலை வணக்கம், அப்பு அயனாவரம் இனிய காலை வணக்கம், மணலி பெரிய சேக்காடு பிரமீளா தமிழ்ச்செல்வன், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நடராஜன் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், டிசி ராஜேஷ் மற்றும் எல்லா நேயர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு இன்று காலை 8 மணிக்கு நேயர்கள் விரும்பி கேட்ட உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

0: வைரமுத்து இயற்றிய பாடல் அது. பரத்வாஜ் இசையில் ஜெமினி திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: கடிதம் வாயிலாக நேயர்களாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் வரும் நேரம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷிமிதா, பவித்யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்திரன், இந்திரா. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகுக்குட்டி செல்லம். பாடலை பாடியிருக்கிறார் பல்ராம் நா. முத்துக்குமார் வரிகளுக்கு இசை வேட்சங்கர் சுகவனம்.

செல்லம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் சிட்டி மணிமங்கலம் முத்துகிருஷ்ணன், ஜமாலி ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன், பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், பர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீஷா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்ஹெச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், விருகம்பாக்கம் ஜெயபிரகாஷ், மதுரை வில்லாபுரம் ராஜேஸ்வரி, சத்யசீலன், சசிகலா, மேரி, தயா, சூர்யா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாமன். பாடலை பாடியிருக்கிறார் ரவி ஜி. விவேக் வரிகளுக்கு இசை ஹேஷாம் அப்துல் வஹாப்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 8:12:12 ஆயாச்சு. இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்துக்கூடிய வரக்கூடிய பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமழிசை குண்டுமேடு சுசிலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம் அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் பாவுசி திரு பத்மாசினி ஜெயபால், மாதவரம் ஸ்டாலின், தாரகேஸ்வரி இளங்கோவன், பாலசரஸ்வதி இதயராஜ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வீட்டு திரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 8 தொட்டாக்கள் பாடலை பாடியிருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி சேகர், பத்மலதா பாடியிருக்காங்க. ஜிகேபியோட வரிகளுக்கு இசை வந்து கே எஸ் சுந்தரமூர்த்தி. கேட்கலாம் அந்த பாட்டை.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: அடுத்தது பார்த்தீங்கன்னா, இளையான்குடி இக்பால், சித்தி, கதீஜா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ்,

மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், பெரவள்ளூர் கே ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர், மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, இவங்கள்லாம் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை நான்கு. பாடலை பாடியிருக்கிறார் கரிஷ்மா ரவிச்சந்திரன், விக்னேஷ் ஸ்ரீகாந்த் வழிகளுக்கு இசை ஹிப்ஹாப் தமிழா.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பாட்டு கேக்குறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
3: அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா,

ரிஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி, திரு சேகர், விஜயகுமாரி, சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால், ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன், மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்தியன் 2. பாடலை பாடியிருக்கிறார் அபி வி, ஸ்ருதிகா சமுத்ராலா. பாட தாமரை இவர்களுக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரன்.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நேரம் 8:30. இது சென்னை விவித் பாரதி பண்பலை 102.3. மனங்களில் நேற்று முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். உங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன, அதை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டைக்கொண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சிதா, ரஞ்சித், குரு தயாள், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்வன். பாடலை பாடியிருக்கிறார் கல்யாணி நாயர், ஸ்னேகன் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேக் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து யாரெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அந்த பாடல் எப்படின்னா, மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், புழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், பாவசித்திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம் மதனகுமாரி விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் குஷி படத்திற்காக. பழைய குஷியில் இது புது குஷி. பாடலை பாடியிருக்கிறார் சித் ஸ்ரீராம், சின்மயி ஸ்ரீபடா, மதன் கார்கி வரிகளுக்கு இசை ஹெஷாம் அப்துல் வஹாப்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 8:42:20. இது 102.3 விவத் பாரதி பண்பலை. மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையார் சரஸ்வதி, துரைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ட்ஸ் ரோடு கிருஷ்ணம்மாள், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியா ஸ்ரீ, அச்சர்பாக்கம் ஜமுனா ஸ்ரீ, இலக்கியா, ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆஷிக், தவ்பிக், தாரிக், முகமது ஹபி, ஷியாத், ஹம்சா, ரானியா, மேஹ்னா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரம் இல்லை. இதுவும் புதுப்படம் தான். ஆதித்யா, ஆர்கே, அலெக்சாண்ட்ரா ஜாய் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. மஷூக் ரஹ்மான் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மன

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ் பெரிய நாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிறிஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி சென்னை திருவொற்றியூர் காமதேவன் நகர் செல்வி சுப்பிரமணி சூர்யா சென்னை சூளமேடு பழனிவேல் தலைஞாயிறு ராஜா முகமது அரகண்டநல்லூர் நாராயணன் நாமக்கல் மணி பரமக்குடி அலங்காரராஜ் அந்தோணி மெர்சி ஜெர்லின் மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல் சென்னை பாடி ரவி கலவை மேல்நல்லி விஜயன் சிறுங்கட்டூர் அம்மா சின்னம்மாள் மதுரவாயல் ரோஸ் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தக் லைஃப். பாடலை பாடியிருக்கிறார் சாருலதா மணி, கார்த்திக் நேதா அவர்களுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை குமரன் காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாகினி, உடன்குடி உலகநாதன், இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ், தெய்வானை, செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, ஜோலார்பேட்டை நெருஞ்சில் குமார், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எல்லோ. பாடலை பாடியிருக்கிறார் கபில் கபிலன், சலீம் ஆர் பாட்ஷா அவர்களுக்கு இசை கிளிஃபி கிறிஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
1: ஆம்நிலை கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தொலைபேசி எண்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2952-0853 இது வெளியூர் நேயர்களுக்கான தொலைபேசி எண். 2838-9871 இது உள்ளூர் நேயர்களுக்கான தொலைபேசி எண். அதாவது சென்னைக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா 2838-9871 இந்த எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும். வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 0449-2952-0853 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நம்மளுடைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கலக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஒன்று கேட்போம். பாடலை தொடர்ந்து ஒவ்வொரு நேயராக வந்து எப்படி வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு கலக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா?

0: அம்பிகை நேரில் வந்தாள் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும். எஸ் ஜானகி பாடியிருந்தார் அந்த பாடலை. இளையராஜா இசையில் வந்தது அந்த பாடல். இது சென்னை விவித் பாரதி பண்பலை 102.3. அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை வாயிலாக நிறைய நிகழ்ச்சிகளை வந்து மற்ற 3 அலைவரிசைகளில் உள்ள நேயர்களும் வந்து கேட்டிருக்காங்க, ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து பங்கேற்கணும், சிறப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் 2 நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். வெளியூர் நேயர்களுக்கு 044-2952-5 08-53, உள்ளூர் நேயர்களுக்கு 8-2838-9871. இந்த எண்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு கலக்கலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், என்ன எப்படி கலக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு.
1: செந்தில்கண்ணன், பேரளம்.
0: பேரளம்.
1: ஆ, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: ஆ, தெரியும் தெரியும்.
1: நாகை சரவணா சார்.
0: ஆமாம் ஆமாம் சார், வணக்கம் சார்.
1: நேற்று உங்கள்கிட்ட கலந்துக்கணும்னு நினச்சேன், கலந்துக்க முடியல.
0: சந்தோஷம், இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து திரைப்பட பாடல்கள்லாம் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் வரக்கூடிய திரைப்பட பாடல்கள் உங்களுக்கு எத்தனை தெரியுமோ அத்தனை சொல்லலாம். 10 செகண்ட் உங்களுக்கு டைம். இப்போ கனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதில் ஆரம்பிக்கிற பாட்டு உங்களுக்கு எத்தனை தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இல்லை, கொஞ்சம் தெளிவாக
1: சொல்லுங்கள்.
0: இதுவே பார்த்து மலர்,
1: மலர்களை போல் தங்கை உறங்க.
0: அடுத்தது
1: மலர் கொடுத்தேன்.
0: அடுத்தது
1: மலரே.
0: அடுத்தது
1: மலரே.
0: அடுத்தது
1: மலரே மௌனமா.
0: அடுத்தது
1: மலரே.
0: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக 10 செகண்ட் தான் கொடுத்தேன், கொஞ்சம் தாண்டிடுச்சு. இருந்தாலும் முதல் நேயர் முயற்சிக்கிறீங்கன்றதுனால சரின்னு விட்டுட்டேன். ஆனால் சூப்பர், 4 பாடல்கள் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்.

0: இதுக்கு போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது. அடுத்த வரக்கூடிய நேயர் வந்து எப்படி நம்மள்ட்ட விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்போமே. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: கார்த்திக் விஸ்மாம்பலம்.
0: கார்த்திக் விஸ்மாம்பலம், ஆ சொல்லுங்கள். ரெடியா? அதாவது முதல் கேட்டேன், முதல்ல ஒரு நேயர்கிட்ட கேட்டேன், ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதில் ஆரம்பிக்கக்கூடிய பாடல் வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஒரு நாலஞ்சு பாடல் சொன்னாங்க. அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அன்பு அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய பாடங்கள் பாடல்கள் உங்களுக்கு எத்தனை தெரியுமோ சொல்லலாம்.
1: அன்பு,
0: அன்பு கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக
1: ஐடியா.
0: அழகு,
1: அழகு
0: பரவாயில்ல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி கார்த்திக். நன்றி. அன்பாலே அழகாகும் வீடு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அழகு அப்படின்னு அழகு குட்டி செல்லம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்கு, அழகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் வந்து இருக்கு. ஸோ முயற்சி பண்ணலாம். அடுத்த ஒரு நேரம் ஒன்று எடுத்துருவோம். எடுத்துட்டு பாடல் ஒன்று கேட்போமே. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ சார்,
0: சொல்லுங்கள் சார்.
2: என் பேர் மணிகண்டன் சார், வடாரிலிருந்து பேசுகிறேன்.
0: எங்கேங்க சார்?
2: பட்டாபிராம்.
0: பட்டாபிராம் மணிகண்டன்.
2: ஆமாம் சார்.
0: ஆ சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்துருக்கீங்களா? இதான் முதல் தடவையா?
2: இல்லை சார், நான் ரொம்ப நாளாவது சார் வந்து.
0: அப்படியா? சரி சரி, நான் அது கேட்கல, நான் சாதாரணமாக கேட்டேன் ஏற்கனவே நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்களா அப்படின்ட்டு.
2: சும்மா ஒரு வாட்டி பேசிக்கிறேன் சார்.
0: சரி, ரைட்டு, ஓகே. இப்போது உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யலாம்? சரி, இந்த நாக்கு சுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, டங் ட்விஸ்டர்.
2: ஆமாம்.
0: அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் அழகாக தடுமாறாமல் சொல்லணும். அதுதான்.
2: ஐயோ
0: ஐயோ, என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது நீங்கள். ஏன்னா எனக்கே அப்படி தான் டங்கு ரோல் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நானே சொல்ல பாருங்களேன். கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை.
2: கொக்கு நட்ட கொக்கு நட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: இல்லை இல்லை, கொஞ்சம் கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு கிட்ட முட்டை கட்ட முட்டை.
2: வேணாம் சார்,
0: இன்னும் வேணாம். ஐயோ, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, யாரும் உங்களுக்கு எதுவும் தரல. ஓகேவா? கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை, அவ்வளோதான்.
2: கொக்கு நட்ட கொக்கு நட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: அப்படி இல்லைங்க, கொக்கு அப்படி சொல்லக்கூடாது. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு சொல்லுங்கள்.
2: கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு
0: கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு
2: கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு
0: இட்ட முட்டை கட்ட முட்டை.
2: இட்ட முட்டை முட்டை.
0: சூப்பரா, எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ. அவ்வளோதாங்க, டங்க் ட்விஸ்டர் கொடுத்தா நமக்கே டங்க் ரோல் ஆகிற மாதிரி திருப்பி நம்மள்ட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா. திருப்பி அடுத்தது சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வருது, கேட்கலாமே.

0: அலை ஓசை படத்திற்காக இளையராஜாவுடைய இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேரம் 9:17, 20 ஆகப்போகுது. இது சென்னை விவித் பாரதி 102.3 தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேரலை கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியூர் நேயர்கள் 044-2952-08-53 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உள்ளூர் நேயர்கள் சென்னைக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா 2838-9871 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கலக்கல் அரங்கத்தில் கலக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எப்படி கலக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வாழ்க வளத்துடன், கே வி ஜெயசீலன், கொடமாடப்பட்டி.
0: கொடமாடப்பட்டி கே வி ஜெயசீலன், நீங்க இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயா, சொல்லுங்க.
0: தெரியும் எனக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், இதுக்கு இல்லை ஆமாம் சரி இந்த மூணு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாம சொல்லணும், சரியா? சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இல்லை பரவாயில்ல, இப்போ நான் கேமுக்குள்ள போல, இன்னொரு 5 செகண்ட்ல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு கேமுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆயிடுச்சு, சரி இப்ப ஆரம்பிக்கலாம். காலையில என்ன சாப்பிட்டீங்க ஐயா? இட்லி
3: சாப்பிட்டீங்க.
0: ஓகே, இன்னைக்கு எதுவும் முக்கியமான வேலை எதுவும் வச்சிருக்கீங்களா வெளியில போறதுக்கு? வெளியில போகணுமா? என்ன விஷயத்துக்காக வெளியே போகணும் சொல்ல முடியுமா? இல்ல ரொம்ப பர்சனல்லாம் வேண்டாம். மதியானம் வந்து என்ன சாப்பிட்றதா உத்தேசத்தில் இருக்கீங்க? சாம்பாரா, ரசமா, இல்லை வேற ஏதாவது ஐட்டமா?
3: மதியம்

0: தயிர் சாதம் சாப்பிட்டு
1: தயிர் சாதம் தான், சாம்பார் சாதம் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க. கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொன்னாலும் கூட நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னமோ அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிங்க. நன்றி
0: நன்றி
1: நன்றி. சூப்பர் பரவாயில்லையே. நானும் வந்து டக்குன்னு யாரையாச்சும் இப்படியாச்சும் மாட்டிக்கலாம், மாட்டி பிடிச்சி மாட்டி விட்றலாம் அப்படின்னு நினச்சேன். முடியல, நம்மளால் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது கேமு அப்படின்னு நமக்கே நம்மளே சொல்லிக்கணும். அடுத்ததாக வரப்போகிற நேயர் எப்படி விளையாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி கேட்டலாமா?
2: भाई काफी बिजी लग रहे हो.
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ. एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी. पेमेंट लिंक भी भेजा है.
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता. धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं.
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो. सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें.
3: समझ गया.
4: पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற நேயர் வந்து என்ன கலக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: யார் சார்? இங்க சார். யார் சார்?
2: திருமல் வாரியம் நரசிம்மதாசன். நல்லா இருங்க.
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அட்டகாசமா
1: இருக்கீங்களா? சரி, இப்ப அட்டகாசமா பதில் சொல்லலாம்.
2: நான் போட்டில ஜெயிக்கணும் இல்லையா? ஆனா உங்க கையில பேசுறதே நான் நீங்க பேசுற தமிழ் அழகா இருக்கு.
1: ஐயோ, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நம்ம வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தை சொல்றேன், அதிகபட்சம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 2 பொருள் சொல்லணும் நீங்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். என்ன தமிழ் வார்த்தை தான் சொல்ல போறோம். என்ன, நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு சொல் சொல்றேன் அப்படின்னு, ஒரு வார்த்தை ஒரு சொல் சொல்றேன், அந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் சொல்லணும் நீங்க. சரியா? 6 மாதிரியான ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அந்த 2 பொருள் என்னன்றது
2: நீங்க.
1: ஆமா, இல்ல இப்ப உதாரணமா 6 சொல்றேன். 6 நதியை சொல்லலாம், 6 போகுது இல்லையா, அதை சொல்லலாம். அண்ணன் எண் 6 இருக்கு இல்லையா, நம்பர் 6, அதை சொல்லலாம். ஸோ இந்த 2 சேர்த்ததுக்கு ஒரே 6 அப்படின்ற பேர் தான். ஓகேவா? ஒரே சொல் தான். ஓகேவா? அந்த மாதிரி மாலை,
2: மாலை,
1: ம்,
2: பூ மாலை சொல்லவா?
1: ஆ, அப்புறம் இன்னொன்னு
2: சொல்லலாம், மலர், மலர்.
1: இல்ல இல்ல, அப்படி இல்ல. மாலை அப்படின்ற ஒரு வார்த்தை. மாலைன்னா காலை, மாலை, ரெண்டு இருக்கு இல்லையா?
2: காலை மாலை,
1: அது மாதிரி பூ மாலை. நீங்க சொன்னது கரெக்ட். இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லுதுன்னா, நான் சொல்லித்தர வரல, உங்கள்ட்ட கேட்கதா வந்திருக்கேன். ஓகேவா? பால், ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். அதாவது ஒரு பொருள் த மாதிரியான 2 அதாவது ஒரு சொல் சொல்கிறோம், 2 பொருள் அதில் வந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, என்னடா அது இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த நேயரோட நம்ம பேசணும் பாருங்கள், அது ஒரு கலகலப்பான ஒரு விஷயம். அந்த கலக்கலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமே இந்த கலகலப்பு தான். அது கிடைச்சதான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அந்த கலக்கலோட, அந்த கலகலப்போடு சேர்ந்து ஒரு பாடல் ஒன்று கேட்போமே.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: மாட்டிக்கிட்டீங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 9:31:20. இது 102.3 சென்னை விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்று முழுமையாக கொண்டாட்டம் இணைந்திருக்கும். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியூர் நேயர்கள் 2952-08-53 இந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும். உள்ளூர் நேயர்கள் 2838-98-71 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கலக்கலாம். இப்போ கலக்கப் போவது யார் பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில இருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்கய்யா.
0: சூப்பர் சார், சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒரு விடுகதை சொல்றேன்.
1: ஆ சொல்லுங்க.
0: அந்த விடுகதை உங்களுக்கு
1: சார், ஒரு ஒரு நிமிஷம், ஒரு இந்த இது சொன்னீங்கல்ல கொக்கு.
0: ஆமா,
1: அதை சொல்லுங்கய்யா, நான் சொல்லி பாக்குறேன்.
0: என்ன எப்படி இருக்கீங்க, என்ன விளையாட்டு? அது எனக்கு திருப்பி சொல்ல வருமா தெரியலையே. முருகா, கொக்கு நட்ட குக்கு. இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க.
1: ஆ சரி.
0: கொக்கு நட்ட கொக்கு, நட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை.
1: கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: சூப்பருங்க.
1: நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை.
0: போதும் போதும், சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோதான். சரி, நான் உங்களுக்கு ஒரு புதிர் ஒன்று வச்சிருக்கேன், அது உங்களுக்கே உள்ளதுன்னு வச்சுங்களேன். எனக்கு கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க லைனில், அதனால உங்களுக்கு ஒரு புதிர் வைக்கிறேன். தண்ணீரில் பிறந்து தண்ணீரில் கரைவான்.
1: உப்புங்கய்யா.
0: அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் வந்து சொல்லலைன்னு வச்சுங்க, அதுதான் தப்பு. ஓகேவா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்ருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா?
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி. வேதாரண்யத்துலேருந்து வந்ததுனால அந்த கேள்வி நம்ம எடுக்கலை. ஏற்கனவே அந்த கேள்வி எடுத்து வச்சுருந்தோம், கரெக்டாக அவர் வந்துட்டார், அதனால் அவர்கிட்ட நம்ம அந்த கேள்வியை கொடுத்தோம். சரி, அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கு சிறப்பாப்பா, எப்படியோ பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நினைச்சு.
0: சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு ஒரு வரி, ஒரு வார்த்தை கொடுப்பேன், அந்த வார்த்தையில் ஐயோ எதுனா கொக்கு நட்ட கொக்கு எல்லாருக்கும் முடியாச்சு, வேண்டாம் அதை விட்டுருவோம், அப்புறம் அது வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும், அது அதை விட்டுருவோம், அதை டங் ட்விஸ்டர் வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு எத்தனை பாடல்கள் ஞாபகம் வருது அப்படின்னு பாருங்க. என்ன திரைப்பட பாடல்கள் தான் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம்.
2: அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே சொல்லிடாதீங்க.

0: என்ன தோணுதோ அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, மாலை.
1: வேற ஏதாவது கொடுங்க.
0: என்னங்க சொல்ற மாதிரி மாலை என மாட்டுது? மாலை கருக்கையிலே எனக்கே டக்குனு ஞாபகம் வந்துருது.
1: இங்க பாருங்க, நான் எல்லாமே
0: சரி. அன்பு,
1: புது பாட்டு தெரிஞ்ச ஆட்கள், நீங்க பழைய பாட்டு
0: இல்ல? நான் பொதுவா நான் சொல்றேன், நீங்க புது பாட்டுல கூட நீங்க அதை எடுத்து சொல்லலாம்.
1: மாலையில இல்ல.
0: சரி, மாலையில இல்ல, காலையில இருக்கா?
1: காலையிலயா? காலையில் தினமும் கண் விழித்தால் அந்த ஒரு
0: பாட்டு. அடுத்தது அப்புறம்
1: ஒரு பாட்டு
0: புதுசு. பரவாயில்ல, இல்ல இல்ல, நிறைய பாடல்கள் நம்ம எடுக்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. தொடர்ந்து வரீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பாராட்டு நம்ம சொல்லணும் அப்படின்றது. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருங்க, ரசிச்சிட்டே இருங்க. அடுத்து நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் வர்றதுக்கு இணைஞ்சிருங்க. இது 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: சரி, அடுத்தது நிகழ்ச்சியில் வரப்போகிற நேயர் எப்படி கலக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: உண்டான
1: வார்த்தை வந்து அன்பு அப்படி எடுத்துக்கோங்களேன். பொறுமையா பொறுமையா சொல்லணும், ஏன்னா எனக்கு புரியணும், அது எல்லாருக்கும் புரியணும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ
2: நண்பரே, அழகு பெண்களே,
1: சார்
2: அன்பு அமுதா, நீ பால் அமுதா, சுவை தேன் அமுதா.
1: ஹலோ
2: சார்.
1: சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, இன்னும் அப்பதான் எல்லாருக்குமே புரியும். அன்புங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் ஒன்னு ஒன்னா சொல்லுங்க. அந்த பாடல் வந்து நமக்கு புரியணும்.
2: அமுதா சார், அன்புள்ள அத்தான் வணக்கம், அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. அடுத்தது அன்பே அமுதா, நீ பால் அமுதா, தேன் அமுதா. அன்பே அன்பே, எங்கே எங்கே, காதல் மன்னவா, கண்டு செல்லவா.
1: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு வார்த்தையில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும் போது நமக்கு டக்கும் தெரியாது. ஆனால் அதை உட்காந்து பொறுமையாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் இருக்கலாம். ஏன்னா எல்லா வார்த்தைகள்லேயும் பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய திரைப்படத்தில். ஓகேவா? சரி, அடுத்ததாக வரப்போகிற நேயர் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுகிறேன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு மியூசிக் ஒன்று போட்டுமா? அந்த பாட்டு என்ன
3: கண்டுபிடிக்கிறீங்களா?
1: ஒரு பிரபலமான ஒரு பாடல் தான். கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
3: டக்குன்னு வரமாட்டேங்களே.
1: டக்குன்னு ஒன்னும் ஒரே ஒரு அடி போட்டுமா?
3: போடுங்க சார்.

0: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 9:45 ஆக போகுது. இது 102.3 சென்னை விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து கலக்க போகிறோம். நேயர் யார்? வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். சொல்லிடலாமா? ஓகே. ஒரு கேள்வி, அதாவது ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சுங்களேன், அதில் வந்து இல்லை அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக எல்லாருக்கும் இல்லை, ஆமாம், சரி மூணு வார்த்தை கொடுத்தேன். உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துட்றேன், அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் பேசணும். ஓகேவா? சரி. ஓகே. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா, தோசையா? இட்லி சாப்பிட்லையா? காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். ஓகே. வெளியில் எங்கேயும் போகிற ஐடியாவில் இருக்கீங்களா?
2: போகணும்.
1: போகணும். ஓகே. சரி, போயிட்டு வந்து மதிய சாப்பாடு வீட்லையா வெளியிலையா? சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களா? சரி, ரைட்டு. ஓகே. சரி, ஓகே. நான் ஒரு திரைப்படம் பேர் சொல்கிறேன், அந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? அக்னி நட்சத்திரம் படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. பார்க்கல அப்படின்ற இடத்துல இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. எப்படியாவது நம்ம வந்து கரெக்டாக பேசணும்னு ரொம்ப குறியோடு இருந்தாங்க, இருந்தாலும் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சோம்ல. அதை முடியுமா நம்மக்கிட்ட? அடுத்து ஒரு நேயர் வராங்க, அவங்களுக்கு அந்த மியூசிக்கை போடுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பேசுகிறேன்.
1: கொஞ்சம் சத்தமாக பேசணும்.
3: ஹலோ, கேக்குதா?
1: ஆ, சொல்லுங்கள். எங்கேருந்து?
3: திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணி தமிழேந்தி. சரி, உங்களுக்கு நான் ஒரு மியூசிக் போடுறேன். ஏற்கனவே ஒரு மியூசிக் போட்டேன், கேட்டிங்களா?
3: அது வேணாம், வேற எதனா கொடுங்களா?
1: இல்லை, அப்படி டக்கு என்ன மியூசிக்கே வேணான்றீங்களா?
3: அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாட்டே போடுறீங்க.
1: அப்படியா சொல்றீங்க? அந்த பாட்டை கேட்ட அப்புறம் ஆஹா, இந்த பாட்டாது அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, ரைட்டு. ஓகே.
3: அதிகமாக நான் கேட்டதே, நீங்க போற பாட்டு கேட்டதே இல்லை.
1: அப்படியா சொல்றீங்க? சரி, ரைட்டு. ஓகே. சரி, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரியான பாடல் இன்னைக்கு பாட்டு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பாட்டையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரைட்டு. ஓகே. இப்போ பாட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா?
3: ஆ, சொல்லுங்கள். பாட்டு பாடுற மாதிரி என்னால் சொல்லுவேன்.
1: ஓ, பாட்டு பாடுற மாதிரியே நீங்கள் சொல்லுவீங்களா?
3: அதை முதல் முதல் வார்த்தை சொல்லுவீங்களே?
1: ஆமாம்மா,
3: அது சொல்லுவேன் நினைக்கிறேன்.
1: அப்படியா சொல்கிறீங்க? சரி, ஓகே. கொடி அப்படிங்கிற வார்த்தையில் ஏதாவது பாடல் இருந்தால் சொல்லுங்களா பார்ப்போம்.
3: கொடியா?
1: ஒரு பாட்டு பாடினா கூட போகுது எனக்கு.
3: கொடி வேற என்ன கொடுங்க.
1: என்னங்க எப்படி சொல்றீங்க? மனசு
3: மனசு மனசெல்லாம் நீயே.
1: என்ன இது, எந்த படத்துல வர பாட்டு இது? சொல்லுங்க சார்.
3: மனசுக்குள்ளே காதல் வந்துச்சு.
1: இது நியாயமான விஷயம். அப்புறம்
3: அடுத்து வந்து
1: வாழ்த்துக்கள், பரவாயில்ல, கலந்துகிட்டீங்க, ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, பாடிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.
4: காலையிலே வணக்கம்.
1: யாருங்க அது?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
1: கோபால் சார். சரி சார், நான் ஒரு மியூசிக் போட்டு அதை யாரை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? முடியுமா?
4: வேண்டாம் சார்.
1: வேற என்னதான் வேணும் உங்களுக்கு?
4: 1957 டேட் ஆஃப் பர்த்.
1: 57 டேட் ஆஃப் பர்த், பரவாயில்ல. சரி, சந்தோஷம். என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
4: போட்டிகளா புரியுமா? பழசுன்னா கண்டுபிடிச்சிக்கலாம்.
1: சரி, ரைட். ஓகே. பழசு முயற்சி பண்ணலாம் அடுத்த வாட்டிலேருந்து. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அதாவது கேள்வின்னா,

0: அதாவது நம்ம இப்ப உரையாடணும் தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி
1: இல்லைன்னு சொல்லக்கூடாது,
0: ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, அதாவது இரு பொருள் தரா மாதிரியான சொற்கள் நான் ஒன்று சொல்லுவேன், அதுக்கு ரெண்டு பொருள் நீங்கள் சொல்லணும், முடியுமா?
1: இல்லை இல்லை ஆமாம் அதுக்கு மட்டும் சொல்லுங்க.
0: இல்லை ஆமாம் அது பிடிச்சி வச்சுக்கலாமா? அப்படியா சொல்கிறீங்க, சரி ரைட்டு ஓகே. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா?
1: கிருஷ்ணகிரி போனேன்.
0: கிருஷ்ணகிரி போனீங்க, அது ஓகே. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா?
1: சேலத்து கூட போயிருக்கேன்.
0: சேலத்து கூட போயிருக்கீங்க, திருச்செந்தூர் அப்போ போனதில்லை.
1: முந்தானத்து கூட நான் சென்னை போயிட்டு வந்தேன்.
0: அப்படியா, சரி ரைட் ஓகே. கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஃபேமஸான ஒரு விஷயம்னா என்னன்னு
1: சொல்லுவீங்க? மாங்கனி நிறையா சார், எங்கள் ஏரியாவில்
0: மாங்கனி இருக்கு, நிறையா இருக்கும். ஓகேவா, இளநீயும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியா,
1: மாங்கனி தான் ஃபேமஸ் எங்கள் கிருஷ்ணகிரிலாம்.
0: மாங்கனி சீசனுக்கு வரும், இளநீ எப்பவுமே கிடைக்கும்ல உங்களுக்கு?
1: இருந்தாலும் மாங்காய் தான் எங்கள் பகுதியில் நிறையா இருக்கும்.
0: ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. நீங்கள் நிறைய மாங்காய் மாங்கனி நிறைய நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க இல்லை?
1: இருக்கலாம்
0: இருக்கலாம். அப்படியா, ஓகே ஓகே. இளநீ சாப்பிட்டதில்லை?
1: மாங்காய் தான் சாப்பிடுவேன்.
0: அதுதான் நம்ம ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கரெக்டாக ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். சும்மா ஒரு விளையாட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா, இது வந்து உங்களை தோற்கடிக்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்குங்க என்ன? ஓகேவா, நிறைய பாடல்கள், ரம்யமான பாடல்கள்லாம் நம்மளோட நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி,
1: வாய்ப்பு. நன்றி
0: நன்றி. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு பாட்டல் ஒன்று கேட்கலாமே. ரெஸ்ட் யாருக்குன்னு மட்டும் கேட்கக்கூடாது.

0: நாம் கேட்ட அந்த படம் தர்மபத்தினி படத்திற்காக எஸ் ஜானகி குடிநர் பாடிய பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை இளையராஜா. அடுத்த பார்த்திங்களா, ஃபேஸ்புக்கு நேரம் வந்தாச்சு நம்ம. ஆக்சுவலாக கலைதுரை ராஜன் வணக்கம், கும்பகோணம் பெருமாள் சுந்தர பெருமாள் கோயில் கலைதுரை ஜார் வந்து பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீரா வெங்கட்ராமன் இளைய காலை வணக்கம் சார் சொல்கிறாங்க. வீரராகவன் இன்முக காலை வணக்கம் நண்பரே, அழகு மொழியில் தலைப்பு, பழகு தமிழில் சொல் வியப்பு, இனிய கலக்கலரங்கம் இருக்கு, தொகுப்பில் ஆனந்தம், இனிய பாடல்கள், இடையில் உலா இன்பமூட்டும் தேன் சுவை பலா, இதயம் நிறையில் நன்றி. ஃபேஸ்புக் வீரராகவன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காதர் மீரான் சாஹிப் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி நல்லாயிருக்கு அப்படின்னு. விடுமுறை தினத்தில் ஒரு கலகலப்பு, கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு பிரபாகரன் வந்து சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா வந்து 100 மார்க் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு எங்களுக்கு இனிய காலை வணக்கமுங்க. சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து போட்டிருக்காங்க. தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு பங்கு பெறும் நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதுவரை மட்டுமில்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, இந்த அலைவரிசைகளிலும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை வந்து நம்ம கேட்டும் ரசித்தும் பங்கேற்றும் கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு ஒரு சில நேரம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் எடுப்போம். அவங்களுக்கு இந்த மியூசிக் கொடுக்க போகிறேன். இந்த மியூசிக் சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார், நான் ஒரு மியூசிக் போட்டேன், அந்த மியூசிக் கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால?
1: இல்ல சார், வேற ஏதோ போடுங்களா சார்.
0: திருப்பி அதே மியூசிக் வேணா போட்டுமா?
1: வேற மியூசிக் இல்லீங்களா?
0: வேற மியூசிக் கிடையாது
1: சார். போடுங்க சார், போடுங்க சார்.
0: ரொம்ப ஒரு தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு
1: நினைப்பீங்க. இடைக்கால
0: பாட்டா? ஆமா, இடைக்கால பாடல் தான்.
1: சொல்லுங்க, போடுங்க.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சா
1: சார்? இந்த பாட்டு இந்த வெண்ணிலா வெண்ணிலான்னு வரும் சார்.
0: அப்படியா? இல்ல
1: வெண்ணிலான்னு வரும், அது முதல் அடி தெரியல.
0: வெண்ணிலான் வராது. இல்ல இது வேற பாடல், இது நல்ல முயற்சி. இல்ல இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லை பாடல. ஓகேவா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி கலந்துக்கிட்டதுக்கு. அது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான பாடல்ல. அந்த பாடலை வந்து ஒரு 2 நிமிஷம் இப்போ நம்ம கேட்டுடலாமா? அது என்ன படம்ன்றது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம்.

0: நெற்றிக்கன் படத்துலேருந்து விழுத்த பாடல் அது. இந்த பாடல் தான் நான் கேட்டிருந்தேன். சரி, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடலை வந்து நம்ம முழுசாக கேட்போம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம்
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும், தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஸ் சரவணன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:55. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சின்ன சின்ன சிட்டுக்கள். இந்த ஒரு மணி நேரமும் நம்ம மழலையர்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களோடு நம்ம பாடல்களும் தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

சின்ன சிட்டுகள்ஸ் வந்து சொல்ல போகிறாங்க. அடுத்தடுத்து நிறைய மழையர்கள் வந்து நமக்காக இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அவங்களுடைய தகவல்களோடு இந்த செல்ஃபோன் யூசேஜால் நம்ம அதை பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். வந்து எப்படியெல்லாம் நமக்கு வந்து குழந்தைங்கக்கிட்ட இந்த செல்ஃபோனை வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு, அதுலேருந்து உங்களுக்கே தெரியும் நிறைய வந்து வேவ்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரும்பாலான நேரங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து சார்ஜர்லேயே இருக்கும் நம்ம, அல்லது வந்து வேறு ஏதாவது தகவல்கள் வந்து நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். பெரியவங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும், சிறார்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பார்வை வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய முழு கவனமும் வந்து வேறு எதுலேயும் திசை திரும்பாமல் மொபைல் ஃபோன்லேயே வந்து சேர்ந்துட்டுருக்கிறதுனால அவங்களுடைய அன்றாட தகவல்கள்லாம் பணிகள்லாம் வந்து பாதிக்கப்படும் வந்து சில தகவல்கள்லாம் நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளுடைய மழலையர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா கேட்க போகிறோம். நமக்கே தெரியும் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஊடகங்களில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், குழந்தைங்கக்கிட்ட வந்து மொபைல் ஃபோனை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம பள்ளிகள்லேயும் நிறைய சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து அத்தியாவசிய தேவைக்காக நம்மளுடைய பணிகளை வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக நம்ம வெளியில் போகணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா அந்த நேரங்களில் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா கைகளில் வந்து குழந்தைங்களுடைய கைகளில் மொபைல் ஃபோனை நம்ம கொடுத்துட்றோம். எதிர்பாராத விதமாக தான் நம்ம கொடுக்குறோம், நம்ம ஒன்றும் பிளான் பண்ணி ஒன்றும் கொடுக்கறது இல்லை. சரி, நம்ம இதை வந்து எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து கேட்போம். வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்

சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒடிக்க கேட்ட மார் சுதர்சனம் இசையில் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக எம் எஸ் ராஜேஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் டி கே சுந்தரவாத்தியார். நேரம் 10:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். சின்ன சின்ன சிட்டுகள், நம்மளுடைய மழலையர்கள் வந்து இந்த ஒரு மணி நேரமும் எது தொடர்பான தகவல்கள் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் செல்ஃபோனுடைய யூசேஜ், அதாவது கைபேசி பயன்பாட்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலான்றது வந்து, அதுவும் நம்மளுடைய சின்ன

0: செல்ல குழந்தைகள் பற்றி சொல்லும்போது இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மைடியர் குட்டி சத்தானா. இளையராஜா அவர்களுடைய இசையில் வாணி ஜெயராம் சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் அது. வைரமுத்து இயற்றிய பாடல் தான் கேட்டோம். நேரம் 10:10:45. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் குழந்தை என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். நிறைய குழந்தைகள் வந்து அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தையாக வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்போம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்விதா, திருமலிசை உடையார் கோவில். இன்றைய தலைப்பு கைபேசி பயன்பாட்டை தவிர்ப்பு. கைபேசி நமக்கு பயனுள்ள கருவி, ஆனால் அதை அதிகமாக பயன்படுத்தினால் படிப்பும் உடல் நலமும் பாதிக்கப்படும். கைபேசி பயன்பாட்டை குறைத்து நல்ல பழக்கங்களை வளர்ப்போம். கைபேசியை தவிர்த்து நண்பர்களுடன் ஓடி ஆடி மகிழ்ச்சியாக விளையாடுவோம். வாய்ப்பளித்த வீட் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம்.
0: அஸ்விதா 4th ஸ்டாண்டர்ட். கைபேசியுடைய தீமைகள் பற்றி நிறைய தகவல்கள்லாம் சொன்னாங்க. கைபேசியை உபயோகிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடினாலே புத்துணர்ச்சி கிடைக்கின்றது ஒரு தகவலும் அருமையாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றது வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. நினைப்படுத்திக்கிறோம் நேர்களே, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை. 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். இது நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன சின்ன சிட்டுக்கள்.

நா காமராசன் இயற்றிய பாடல் அது. அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:17:40. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து செல்ஃபோன் பயன்பாட்டை வந்து எப்படியெல்லாம் தடுக்கிறதுன்ற வழிகள் பற்றி தான் நம்ம மழலையர்கள் அனுப்பிட்டுருக்காங்க. இந்த குழந்தைகளினுடைய செல்ஃபோன் பயன்பாட்டை தடுக்கிறதுக்கு வேறு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்றது வந்து ஒரு ஆய்வு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இது செல்ஃபோன் தவிர மாற்று பொழுதுபோக்கு வழிகள் என்னென்ன, இன்டோர் அவுட்டோர் கேமு, ஓவியம் வரைதல், இசை நிகழ்ச்சி, இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து மாற்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கவனம் மாற்றி அமைக்கிறது ஒரு முயற்சி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பெற்றோர்களே வந்து இதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம செல்ஃபோனை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தால் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு அவங்களும் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பற்றி நம்மளிடமே கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நேரக்கட்டுப்பாடு. சில நேரங்களில் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து மொபைல் ஃபோன் வந்து ஹோம்ஒர்க்காக ஏதாவது கொடுத்து தான் ஆக வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அது வந்து நேரம் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு கொடுக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடு ஒன்று வச்சுருக்கணும். ஆர்வத்தை தூண்டக்கூடிய புத்தகங்கள். என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வண்ணமயமான படக்கதைகள், அறிவியல் சார்ந்த புத்தகங்கள், இது போன்ற புத்தகங்களை வந்து படிக்கும் பொழுது அவர்களுடைய கவனம் வந்து செல்ஃபோன் பக்கம் திரும்பாதுன்ற நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். அடுத்த குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை தொடர்ந்து கேட்போம் வாங்க.

அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரேசியா நிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு கைபேசி பயன்பாட்டினை தவிர்க்கவும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அதுபோல கைபேசியும் அளவோடு பயன்படுத்தினால் நல்லது. அதிகமாக பயன்படுத்தினால்

0: தீமையை அதிகம். இன்று பல குடும்பத்துடன் பேசுவதை விட கைபேசியுடன் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். இதனால் கண் பார்வை பாதிப்பு, தூக்கமின்மை, படிப்பில் கவனம் குறைவாக, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றன. மாணவர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணப்படுத்துகிறது, அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. எனவே கைபேசிய தவைக்கேற்ப மட்டும் பயன்படுத்துவோம். மீதமுள்ள நேரத்தை புத்தக படிக்கவும் விளையாடவும், குடும்பத்தினருடன் உறவாகவும், புதிய திறன்களை கற்றுக்கொள்வோம் பயன்படுத்துவோம். கைபேசியை நாம் பயன்படுத்த வேண்டும், கைபேசி நம்மை பயன்படுத்தக்கூடாது. இன்று வாய்ப்பளித்த விற்பரத்துக்கு மிக்க நன்றி.
1: அனிஷாக்கு எல்லாருமே ஒரு சல்யூட் ஒன்று போட்டுலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய கண் வந்து பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது மன அழுத்தம் தொடர்பான ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு 4ஆம் வகுப்பு குழந்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லும்பொழுது ரொம்ப அருமையாக வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அனிஷாக்கு ஒரு சல்யூட். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த குழந்தைங்கள்லாம் நம்ம செல்ஃபோன் யூசேஜ் இது வந்து எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி அடுத்தடுத்த குழந்தைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்றது தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் இயற்றி கங்கை அமரன் இசையமைத்த பாடல் அது. நேரம் 10:25:50. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. செல்ஃபோன் யூசேஜ், குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பயன்பாட்டை தடுக்கிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட வழிகள்லாம் இருக்குன்றது வந்து சர்வேயில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். குழந்தைகள் வந்து செல்ஃபோன் பயன்படுத்துவதை தடுக்க அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டுப் பொருட்கள், ஓவியம் வரைதல், புத்தகங்கள் வாசிப்பது போன்ற ஆக்கப்பூர்வமான மாற்று சிந்தனை வழிகளில் வந்து கவனம் செலுத்த அவங்கள வந்து தசை திருப்பணுன்ற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் அவர்களோட அதிக நேரம் செலவழிப்பதன் மூலமாக குழந்தைகள் வந்து செல்ஃபோன் வந்து பயன்படுத்த வந்து பெரும்பாலும் வந்து குறைச்சிருவாங்கன்ற ஒரு தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த குழந்தை என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கேட்போம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமசு தோகிதர்சன். இன்றைய தலைப்பு கைபேசி பயன்பாட்டை தவிர்ப்போம். இன்றைய நவீன காலகட்டத்தில் காலையில் விழிப்பது முதல் இரவில் உறங்குவது வரை நாம் அனைவரின் பிரிக்க முடியாத நண்பனாக மாறியிருக்கிறது கைபேசி. ஆனால் இந்த சிறிய கருவி நம்மை ஆளத் தொடங்கிவிட்டதா, அல்லது நாம் அதை பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. குடும்பத்தினர் அருகில் அமர்ந்திருந்தாலும் கைபேசியில் முழுகிவிட்டதால் உறவினர்கள் அன்பு குறைந்து விடுகிறது. இனிமேல் அனைவரும் கைபேசி பயன்பாட்டை தவிர்ப்போம், நிஜ வாழ்க்கையை ரசிப்போம். பாய்படித்த விவித் பாரதிக்கு நன்றி, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
0: அஸ்வினி நாகராஜ் என்ற குழந்தை வந்து ரொம்ப அழகான ஒரு தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம பயன்படுத்துவதனால நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட இருக்கக்கூடிய உறவு முறை வந்து குறைஞ்சிருந்ததுனால செல்ஃபோனை தவிர்த்தாலே நம்மளுடைய உறவினர்களுடைய அன்பான அன்பு முறைகள் வந்து அதிகரிக்கும்ன்ற ஒரு தகவலும் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நமக்கே தெரியும் வந்து செல்ஃபோன் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்ன்றது. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் வந்து அதிக நேரம் அதில் செலவிடுறதுனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி நம்ம நிறைய ஊடகங்கள் மூலியமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மருத்துவ செலவுகள் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட பணிகள் வந்து மிகவும் வந்து தோய்வடைன்ற தகவலும் நம்ம நிறைய தெரிஞ்சிட்ருப்போம். நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று காலை 11 மணிக்கு அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் என்றும் இனியவை திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று காலை 11 மணிக்கு. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: எஸ் ஜானகி குழுவினர் பாடிய ஜப்பானின் கல்யாணராமன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 10:37. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். அடுத்து என்ன சிட்டுக்கள் வந்து என்ன மாதிரியான தகவல்கள் வந்து நம்மளுடைய பகிர்ந்துக்க போகிறாங்கன்றதை கேட்போம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்பிட அறமச்சையா பேசுகிறேன். அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் புத்தகம் வாசிக்கிற பழக்கமே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் அருமையான கடிதம் எழுதுற முறையே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் வீதியில வந்து நண்பர்களோட விளையாடுற பழக்கம் மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் அலாரம் வச்சு நம்ம எழுப்புற அலாரம் கடிகாரம் மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் கால்குலேட்டர் பயன்படுத்துற பழக்கமே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் கேமராக்களை பயன்படுத்தி படம் பிடிக்கிற கலையே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் வாழ்த்துகள் செய்திகள் அனுப்புற அருமையான தபால் தந்தி மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் உறவினர்களோட சேர்ந்து உட்கார்ந்து பேசுற பழக்கமே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் சிட்டுக்குருவி இனமே மறைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட தூக்கமே மறைஞ்சு போச்சு. என்னதான் அலைபேசினால பயன்கள் இருந்தாலும் அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களோட நிம்மதியே மறைஞ்சு போச்சு. அலைபேசியை இனி அளவாய் பேசி அளவாய் பயன்படுத்துவோம். நன்றி.
0: அலைபேசியை எப்படியெல்லாம் நம்ம வந்து உபயோகிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான தீமைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக பட்டியலிட்டு 1 by 1 வந்து அக்ஷயா ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் சேகரித்து கொடுத்த அவங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு சல்யூட்னே சொல்லலாம். ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியாலேயும் நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள் வந்து நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அலைபேசி கோபுரங்கள் அங்கங்கே வந்து நிறுவப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களே வந்து மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் நமக்கு வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிட்டுக்குருவி இனங்களே வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷஸு லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறையும் தருவாயில் உள்ள உயிரினங்களில் வந்து இந்த சிட்டுக்குருவி உயிரினங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அதனுடைய சத்தம் கேட்கும் பொழுது. மழலையர்கள் எப்படி வந்து ஆடி பாடி விளையாடிட்டுருக்காங்களோ அந்த சிட்டுக்குருவியுடைய சத்தமும் அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்கும் கேட்கறது. அந்த ஒரு உயிரினங்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன, இந்த போன்ற கைபேசி உபயோகப்படுத்துறதுனால அதனுடைய கோபுரங்கள் அவளுடைய

வெளியிலேருந்து வெளியிடக்கூடிய கதிர்வீச்சுக்களால் தான் அதனுடைய உயிரினங்கள் வந்து மெல்ல மெல்ல மறையும் தருவாயிலுக்கு வந்து வந்துருச்சுன்ற ஒரு தகவலை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஒட்டப்பிடாரம்லேருந்து அட்சயா, வாழ்த்துக்கள். எங்கப்பா நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்மார்ட் காய்ஸ் இன்னும் ஆளை காணுமே தெரிய நிறைய நேயர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இந்த கைபேசி வந்து நம்ம பயன்பாட்டை வந்து குழந்தைங்கள்லாம் வந்து எவ்வளோ ஆர்வமாக எடுத்து அதுக்குண்டான தகவல்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்றதை வந்து தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய தேவர் மகன் திரைப்பட பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, பாடல் வாலி. நேரம் 10:45, 40 நொடி. 102.3 தமிழ் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன சின்ன சிட்டுக்கள். அடுத்து நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்மார்ட் கை வந்துட்டார், என்ன சொல்கிறாருன்றதை கேட்போம் வாங்க.
1: காலே வணக்கம், என் பேஜி தந்தி, நான் யூகேஜி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? எல்லார் கையிலயும் இருக்க ஒண்ணு, என்னது? மொபைல் போன். கைபேசிய யூஸ் பண்ணாதீங்கட்டு நான் சொல்லல, கரெக்டா யூஸ் பண்ணுங்க சொல்றேன். அதை நிறைய யூஸ் பண்ணா என்ன ஆகும்? முன்னாடி பேசின அக்கானா சொன்னாங்க, அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். போன்ல ரீல்ஸ் பார்க்காம, கேம் விளையாம, ஸ்டோரி கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். த டிராயிங் ரிப்போர்ட் நீங்களே பேப்பர் வரையலாம். உங்களுக்கு கொடுத்த ஃபோன் டைம்ல இப்ப பசில் கேம் வச்சு விளாண்டா. ஆனா ஒரு விஷயம், கொடுத்த ஃபோன் பார்த்தா கொன்னு போயிடும், கொன்னு. அதுபோல வேற என்ன பண்ணா? வீட்டுல இருக்க எல்லாருக்கூடையும் உட்காந்து பேசலாம், ஜாலியா பார்க்கல போய் விளாண்டா. மொட்டை மாளிகை பால்கனிக்கு போய் பேசுனா அடியே பார்க்கும். இதுக்கு நாளைக்கு என்ன ஆகும்? நம்ம ஆசைக்காக கைபேசி பார்த்துக்கலாம். ஆனா அதோட தீமை, அது நம்ம பாதிக்காம அதை பார்த்துக்கோ. எதுலயும் இருக்க நல்ல குணம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கைபேசி நம்ம எதோ எவ்வளோ உதவியா இருக்கு. யார் எங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேச முடியுதுல. அதை நம்பி பாராட்டி தீமை மட்டும் பட கச்சுன்னா. இன்னைக்கு லேலையில பேசுறதுக்கு மூலமா இருக்கிற இந்த கைபேசிய நம்ம முழுதும் இன்னொரு பண்ண முடியாது. அன்னப்படை போல பாலம் மட்டும் ஒழிஞ்சிச்சு, தண்ணிய விட்டனா. நன்றி, வணக்கம்.
0: நீங்க என்ன வேணா விளையாடுங்க, ஆனா வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மட்டும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுடைய ஸ்மார்ட் கை ஜிதேந்திரன் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு கதையோட முடிச்சிட்டாரு. வேற வந்து அன்னப்பறவை பாலோட தண்ணியை கலந்து வச்சு அதுக்கு தேவையான பாலை மட்டும் எடுத்துட்டு தண்ணியை தண்ணியா விட்டுடுன்றத ரொம்ப அழகா வந்து ஒரு கதையோட முடிச்சிருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய குழந்தைங்களுடைய தகவல்கள்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம், 102.3. நேரம் இப்பொழுது 10:48. நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் இன்று காலை, இன்று பிற்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2:55 பாரத பிரதமரின் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும்.

கக்கி கூக்கு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர் ராஜா, ஹரிகிருஷ்ணன், புத்திராணி, சத்யா மற்றும் குழுவினர் பாடிய சிங்காரவேலன் திரைப்பட பாடல் கேட்டும். பாடல் வாலி இசை இளையராஜா. நேரம் இப்பொழுது 10:55 ஆயிட்டுருக்கு. இப்போ தான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 1 மணி நேரம் வந்து கடந்து போனதே தெரியல. நிகழ்ச்சியுடைய அடுத்த குழந்தை என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்போம் வாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்பிடாரம் அதிசயா பேசுகிறேன். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கண்டுபிடிக்கப்பட்ட கருவி தான் அலைபேசி. ஆனால் நாம் எப்படி பேசுகிறோம்? ஒரே குடும்பத்தில் தனித்தனி அறையில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள். சாலையில் இருசக்கர வாகனத்தில் போகும் போதே கழுத்துக்கு இடையில் வைத்து கொண்டு பேசுகிறார்கள். நடக்கும் போதே குனிந்து கொண்டு அலைபேசியை பேசுகிறார்கள். 4 சக்கர வாகனத்தை ஓட்டும் போதே பேசுகிறார்கள். நிறைய பேருந்து ஓட்டுநர்களும் வண்டி ஓட்டும் போதே பேசுகிறார்கள். சரி, அவர்கள் அலைபேசி, அவர்கள் பேசுகிறார்கள், நமக்கு என்ன என்கிறீர்களா? ஆனால் விளைவு எத்தனை விபத்துகள், எத்தனை இறப்புகள்! அலைபேசியில் விளையாட பேச அனுமதிக்கவில்லை என்று எத்தனை கொலைகள், எத்தனை தற்கொலைகள் செய்தியில் பார்க்கிறோம் அல்லவா? ரீல்ஸ் என்ற பெயரில் கடல் பாறைகளில், ரயில் நிலையங்களில், கட்டிட உச்சிகளில், பாலங்களின் சுவர்களில் ஏறி தவறி விழுந்து இறந்தவர்கள் எத்தனை பேர்! பெட்ரோல் பங்குகளில் அலைபேசி பேசியதால் விபத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர்! அலைபேசி சார்ஜ் செய்து கொண்டே பேசியதால் வெடித்து இறந்தவர்கள் எத்தனை பேர்! அலைபேசியில் உள்ள ஆபத்தான விளையாட்டுகளை போலவே தாங்களும் விளையாடி உயிரை மாய்த்தவர்கள் எத்தனை பேர்! அலைபேசி விளையாட்டுகளில் பணத்தை இழந்தவர்கள், தற்கொலை செய்தவர் எத்தனை பேர்! அலைபேசியில் முகநூல், இன்ஸ்டாகிராமை தவறாக பயன்படுத்தி தவறான தொடர்புகளால் பொருள் இழந்து, கர்ப்பை இழந்து உயிரை இழந்தவர் எத்தனை பேர்! அலைபேசியையே தொடர்ந்து பார்த்து கண் பார்வை இழந்து, நரம்பு தளர்ச்சி, மனநோய் வந்து மாண்டு போனவர் எத்தனை பேர்! இப்போது சொல்லுங்கள், அது அலைபேசியா, கொலைபேசியா? அளவாய் பயன்படுத்தினால் அலைபேசி, அளவுக்கு மீறினால் கொலைபேசி. நன்றி.
0: ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? அடுக்கடுக்காக வந்து கைபேசியோடைய விளைவுகள் பற்றி ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக பட்டியலிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்ஷயா வந்து ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகமாக சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, செல்ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆன்லைன் கேம்ஸ் பற்றி, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படக்கூடியதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோடைய நேயர்களின் முகநூல் பதிவுகளில் வீரராகவன், சிறிய மலர் முட்டுக்கள், சிரிப்பின் அழகு சிட்டுக்கள், மழலை மொழியில் முட்டுக்கள், மனதில் பதியும் மகிழ்ச்சி திட்டுக்கள், நாகையார் தரும் அலைகள், நெஞ்சில் நிறைந்த தேனலைகள், நன்றி ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன். மன்னிக்கணும், இன்றைக்கி வந்து நாகையார் வரல, அதுக்கு பதிலாக நான் தான் வந்திருக்கேன். அடுத்து வந்து சாந்தி ரமேஷ், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் கைபேசி பயன்பாடு பற்றி குழந்தைகள் கூறும் கருத்துக்கள் கேட்க மிகவும் சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. கமலாவர்தன், சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். தலைப்பு கைபேசியை தவிர்க்கவும், நல்ல ஒரு தலைப்பு, வரவேற்கக்கூடியது. விபுத் பாரதிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலே அசத்தலாக இருந்தது, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜபுரம் புஷ்பா, இனிய காலை வணக்கம். சின்னஞ்சிறு சிட்டுக்கள் நிகழ்ச்சி அருமை பேசுகிறது, கேட்பதற்கு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் பற்றி ஜானகி அம்மா அவர்கள் வந்து குழந்தைகள் குரலில் பாடியது நிகழ்ச்சி மேலும் மெருகூட்டியது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் கைபேசி பயன்பாடு பற்றிய சிட்டுக்கள் மொழியில் கேட்பது இனிமையாக உள்ளது, தொகுத்த நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எங்கள் வீட்டு மழலையர்கள் அஸ்விதா, தோஹித் அரசன் இருவரும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் அளித்தார்கள். வழங்கிய நிலையத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சோபனா, அந்தோனிராஜ், செந்தில்குமரன், சுண்ணாம்புக்குளம், மேலப்பேடு தயாளன், இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அப்படின்னு ஒரு பதிவு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க.

0: அன்புராணியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் இதுவரை கேட்ட ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
0: நேரம் 11 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4,

0: வெற்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள். 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம் இந்த ஒரு மணி நேரமும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பூர்வீக பந்தமோ என்னவோ இதுவும் ஒரு நாடகமாக வாங்க கேட்போம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடியிருந்தார். நேரம் 11:05 20:00.

0: போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்டோம். பாடல் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 11:11:25.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர் பாடிய எங்கள் தங்கம் திரைப்பட பாடல் கேட்டோம். பாடல் வாலி இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சியில் அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

0: டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 11:20 நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்து
1: கல்யாண சமையல் சாதம்.

திருச்சி லோகநாதன் பாடிய மாயா பஜார் திரைப்பட பாடல் கேட்டோம். இசை கந்தசாலா, பாடல் டி என் ராமையா தாஸ். நேரம் 11:23:40. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இதய கனி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

புலமை பித்தன் இயற்றிய பாடல் கேட்டும். இதே கணி திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 11:28:45. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை. அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து சுமை தாங்கி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி பாடிய பாடல் பாடல் கண்ணதாசன். இந்த பாடலுக்கு முன்

0: நேரம் 11:30.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கே வி மகாதேவன் இசையில் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. நேரம் 11:37:40. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்

தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன். நிகழ்ச்சியில் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து வாலி ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நேரம் 11:46 35 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3 என்றும் இனியவை.

0: வாலி இயற்றிய பாடல் கேட்டும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நேரம் 11:50.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மருதகாசி வரிகளில் பாடல் இடம்பெற அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக தட்சிணாமூர்த்தி இசையில் ஏ.எம். ராஜா, பி. பானுமதி பாடிய பாடல் கேட்டும் நேரம் 11:54:35. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகள், பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் பாடல் அருமை, வீரராகவன் ஃபேஸ்புக் இனிய மதிய வணக்கம் நண்பரே, இன்றைய என்றும் இனியவை இதயத்தில் மகிழ்ச்சி நிறைந்தவை, இன்றைய பண்பலை கேட்க மகிழ்ச்சி ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம், ஹேமலதா சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேலப்பேடு தயாரன் என்றும் இனியவை நிகழ்ச்சி என்றுமே இனியவை, கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்றும் இனியவை நிகழ்ச்சி சிறப்பாக உள்ளது, கண்ணன் மேட்டுப்பட்டி இனிய ஞாயிறு காலை வணக்கம் என்றும் இனியவை ஆரம்ப பாடலான இனிமையான சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு இல்லை என்றும் பாடல் என்றும் இனியவை நிகழ்ச்சியின் பாடல்களின் இனிமைக்கு கட்டுப்பாடே இல்லை என்று நிகழ்ச்சி இனிமையாக உள்ளது, தொடரட்டும் வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் செவிக்கு விருந்தாக உள்ளது. பிரபாகரன் என்றும் இனியவையில் நிற்கும் இனிமையான பழமை மாறா நினைவுகளை நெஞ்சில் நிழலாட செய்யும் கிளாசிக் பாடல்களை வழங்கும் விவத் பாரதி பண்பலை 102.3 என்றும் இனியவை தான் அப்படின்ட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சிவ சிதம்பரம் தூத்துக்குடி மாவட்டம் பாடல்கள் அருமை சார் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன் இனிய

0: வணக்கம் பாடல்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று மிஞ்சும் அளவிற்கு அருமையாக உள்ளது. கல்யாண சமையல் சாதம் பாடல் ஆஹா பிரமாதம் நிகழ்ச்சியில் மெருகூட்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சார். முற்பகல் இனிய காலை வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமை அருமை அருமை. பழைய நினைவுகள் பாடல்கள் அனைத்துமே சூப்பர். 100 out of 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஆர்ஜி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிராம், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் ஒரு இனிமையான என்றும் இனியவையில் ஊரும் ஊற்றாய் அற்புத பாடல்களை அள்ளி வழங்கும் பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன், ஷோபா வணக்கம், இன்றைய நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்துமே என்றும் இனியவை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு நானும் நிகழ்ச்சியுடன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் எல்லா பாடலும் தரமான பாடல்கள், அதிலும் முக்கியமாக தங்கப்பதக்கத்தில் பட பாடல் நல்லதோர் குடும்பம் நன்றி வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் தேர்வு மிக மிக அருமை. இந்த பாடல்களை அன்றைய தலைமுறையினர் ரசித்தனர், இன்றைய தலைமுறையினர் ரசிக்கின்றனர், நாளைய தலைமுறையினர் ரசிப்பார்கள். அந்த அளவுக்கு பாடலாசிரியர்கள் பாடல்களை இசையமைப்பாளர்களும் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். வழங்கிய சகோதரருக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். புஷ்பா, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பார்த்த ஞாபகம் இல்லையோ, சிட்டுக்குருவிக்கான கட்டுப்பாடு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், தங்கப்பதக்கத்தின் படத்தில் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், இந்த பாடல்கள் எல்லாம் பாடல்களுமே அருமை அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், என்ன சார் 15 நிமிடமாக ஒரு முறையாவது நேயர்களின் பதிவுகளை படிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக சேர்த்து வைத்து பதிவை படிக்கின்ற போது சில நேயர்களுடைய பதிவுகள் கேட்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுமான அளவிற்கு எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் தொடர்ந்து நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்று மீனவி நிகழ்ச்சியில் ஒழித்தும் அனைத்து பாடல்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், என்று மீனவி நிகழ்ச்சியில் சிறப்பு சார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், எந்த பருவத்தில் கேள்விக்கு என்னடி ராதா போன்ற காலத்தால் அழியாத இது போன்ற காவிய பாடல்களை எந்த காலத்திலும் வழங்க முடியாது. வழங்கிய விவத் பாரதிக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுங்கையூர்லேருந்து குருசாமி, பாடல்கள் அனைத்துமே அருமை சூப்பர் சார், கிளாசிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த காதல் சோகம் எதிர்பார்ப்பு போன்றவை எல்லாம் கலவையாக கொண்டு ஒழித்த பாடல்களை ரசித்து மகிழ்ந்தேன், பாராட்டுக்கள். மணலிப்பெரி சேக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் ஒவ்வொன்றும் என்ன சொல்வது என்ற சகோதரை, கல்வெட்டில் பதிக்கப்பட வேண்டியவை, தேன் உண்ட வண்டு போல மயங்கி கிடக்கின்றன, அந்த அளவுக்கு மெய் மறக்க செய்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். சாந்தி ரமேஷ், இனிய காலை வணக்கம், பாடல்கள் அருமை. கே எம் கண்ணன், எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம். மணலிப்பெரி சேக்காடு ஜெயக்குமார், இந்த காலத்தில் சிட்டுக்குருவி இல்லாத நிலையில் முதல் பாடலான சிட்டுக்குருவிகளை கண்டுகொள்ள கட்டுப்பாடு பாடலை ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம், வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் மனதை விட்டு நீங்க இடம்பெற்றவையாக உள்ளது. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொன்றும் அருமை சார், என்றும் இனியவை நிகழ்ச்சி சூப்பர் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் ரசித்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சொல்லியிருக்காங்க. வழங்கி நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் எல்லா நேயர்களுடைய பதிவுகளும் நாங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இருந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏன்னா காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்கள் தொகுப்பு என்றும் இனியவை நிகழ்ச்சியாக இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எவர்கிரீன் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைக்கால பாடல்கள், 90களிலும் 80களிலும் 90களிலும் வெளிவந்த பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ரெட்ரோ நேரம். இந்த மாதிரியான பாடல்களை ரசிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு தனி ஒரு மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 12லேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம். சரி, இதில் வரப்போகிற பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னா, பாடல்களை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனதிற்கு இதமான

அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரெட்ரோ நேரம். இந்த மாதிரியான பாடல்களை ரசிப்பதற்கும் கேட்பதற்கும் ஒரு தனி ஒரு மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 12லேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம வந்து ஒதுக்கியிருக்கோம். சரி, இதில் வரப்போகிற பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னா, பாடல்களை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனதிற்கு இதமான பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் திரைப்பட பாடல்கள் வெளிவந்த காலத்தில், வானொலியெலாம் வெளிவந்த காலத்தில், ஹிந்தி திரைப்பட பாடல்கள் வந்து நிறைய பிரசித்தி பெற்ற பாடல்கள் வந்து நிறைய இருந்தது. நிறைய பேருக்கு வந்து தமிழ் பாடல்களுக்கு முன்னாடி ஹிந்தி திரைப்பட பாடல்கள் நிறையா பிடிச்சது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விவித் பாரதி பண்பலையுடைய ஹிந்தி வெர்ஷன் இருக்கு இல்லையா, மும்பையிலேருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஹிந்தி திரைப்பட பாடல்களுக்குன்னு ஒரு தனிக ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கும்போது அந்த ஹிந்தி திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர்களே அப்படியே தமிழ் பாடல்கள் பக்கம் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிந்தி திரைப்படங்கள் பாடல்கள் மாதிரியே வரக்கூடிய தமிழ் திரைப்பட பாடல்களை கொஞ்சம் இசையமைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கும் போது அந்த பாட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வரிகளோ அந்த இசையோ அதை எடுத்து இதில் இந்த இடத்துல சேர்த்து அப்படியே கொண்டு வந்தாங்க. சுராலியா அப்படின்னு ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இன்னோடு ஒரு நாள்ன்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கபி கபி மீரா தில் மே அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல் இருக்குது, அந்த பாடலுடைய ஆரம்பமும் அதை அப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா, இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடல் கொஞ்சம் அப்படியே உன்னிப்பாக கேட்டு பாருங்கள், தெரியும்.

காற்றினிலே வருகி வரும் கீதம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்த பாடலை கேட்டோம். பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு இசை இளையராஜா.

0: நாம் கேட்ட அந்த பாடல் உன்னை தேடி வருவேன் படத்திற்காக வாணிஜெயராம் பாடியிருந்தார். வாலியின் முறைகளுக்கு இசை இளையராஜா. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையாக கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இப்படி எல்லா அலைவரிசைகளிலும் நம்முடைய விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அடுத்ததாக வரப்போற பாட்டு என்ன கேட்கலாமா?
1: சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சரிகடதும் சர

ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்டோம். என்ன பாடல் அப்படின்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குடியிருந்து பாடிய அந்த பாடல், வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் வந்த அந்த பாடல், வருஷம் 16 அப்படிங்கிற படத்துலேருந்து வந்தது. அதை நம்ம கேட்டு ரசித்தோம். இப்போ அடுத்தது வரப்போகிற பாடல் என்ன, அதை கேட்கலாம்.

இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் வந்த அந்த பாடல் வாலிவுட வரிகளில் இளையராஜா இசையிலேயே வந்தது. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு, இன்னொரு கையில சாட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேரம் 12:25 ஆகிறதுக்கு இன்னொரு 10 நொடி மட்டும்தான் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா நேயர்கள் வந்து பதிவெல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துலாம், கலீல் அகமது வந்து சொல்லியிருக்காங்க, பொன்னேரிலேருந்து பாடல்கள்லேருந்து நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரேம்நாத் பிரேம் சொல்லியிருக்காங்க, வணக்கம், ரெட்டோனியர் மகிழ்ச்சியின் இனிமையான இடைக்கால பாடல்களை மகிழ்வுடன் கேட்டு ரசித்து விடுகிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்காரு அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய ஞாயிறு மதிய வணக்கம், ரெட்டோ நேரம் ஆரம்ப பாடல் அருமை, ஒரு வானவில் போலே பாடல் நீண்ட நாட்களுக்கு பின் ஒழிக்க இனிமையாக இருந்தது, ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடுத்து தித்திக்கும் இனிய மாலை வணக்கம், தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்து முறையுமே ரெட்ரோ நேரம் நேயர்களுக்கு சுவையான நேரம், நன்றி தியாகராஜர் தீநகர் ரங்கராஜன் தான் அப்படி போட்டுருக்காரு. ரைட், ஓகே, நிறையா நேயர்கள் வந்து பதிவு போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, பாலுகிருஷ்ணன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது இங்கே வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு சீர்காழி தென்பாதியிலேருந்து பாலகிருஷ்ணன் வந்து போட்டிருக்காங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு பாபு முள்ளக்காடு அப்படின்ற இடத்துலேருந்து போட்டிருக்காங்க. தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய பதிவுகளை வந்து பதிவு செஞ்சுட்டே வருவாங்க. நமக்கு இங்கே ரசனையான ரம்யமான பாடல்கள் எல்லாமே காத்துட்ருக்கு. எந்த இப்படி எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னா, இடைக்கால பாடல்கள் 80களிலும் 90களிலும் வெளிவந்த பாடல்கள் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். யாரோட சேர்ந்து கற்றுட்ருக்கோம் அப்படின்னா, கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இது சென்னை விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 1991 வெளிவந்த ரெண்டு படங்கள், ரெண்டு படத்தில் வரக்கூடிய வேறு வேறு பாடல்கள், ஆனால் கேட்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கு எனக்கு. உங்களுக்கு

0: பாட்டுத்தான் அப்படிங்கிற பாடலும், தர்மதுரை அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த ஆனன்ன பெண்ணு அப்படிங்கிற பாடலும் கேட்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தது அல்லவா? என்ன ஒரே ராகத்தின் அடிப்படையில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. முதல் பாடல் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடினாங்க, ரெண்டாவது பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினாங்க. ரெண்டுத்துக்குமே இசை வந்து இளையராஜாவே தான்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
0: அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க. பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, இடைக்கால கீதங்கள் இன்னிசை பாடல்களை ரசித்து மகிழ ரெட்ரோ நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து சொல்லியிருக்காங்க, இனிய பிற்பகல் வழக்கம். எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது சொல்லியிருக்காங்க, இனிய பாடல்களின் சங்கமத்தில் மகிழ்ச்சியாக நானும் இணைந்திருக்கிறேன், வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஒரு வானவில் போலே என்ற பாடல், வானவில்லின் அழகை போலே ரசித்து மகிழ்ந்தேன், பாராட்டுகள். அடுத்தது நாகர்கோவில் மந்திரமூர்த்தி வந்து, நாகப்பட்டினத்தாரே வணக்கம், நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நலமாகத்தான் இருக்கிறோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ நேர பாடல்கள் ஒன்றும் தேனினும் இனியது, ஒரு வானவில் போலே பாடல் என் பள்ளி நாட்களை நினைவுபடுத்தியது, வழங்கிய சகோதரருக்கு நன்றி அப்படின்னு இருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது வந்து, ஆனன்ன பெண்ணென்ன நீ என்ன நான் என்ன என்ற இந்த பாட்டு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் சார், வழங்கியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12:39:40 ஆகியாச்சு.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபார் அதிபர் டாக்டர் ஹுசேன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி வி சிந்து கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் டாக்டர் எல் முருகன், திரு அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை கேட்க அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தவே இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறுப்பினர்களும் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மோல்டோவா, வட மாசிடோனியா,

0: ருமேனியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். மோல்டோவாவில் நாளை அந்நாட்டு அதிபர் மியாசாண்டுவை சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். நாளை மறுநாள் வட மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் கோர்டோனா மற்றும் பிரதமர் மிகோஸ்கியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். வரும் வியாழக்கிழமை ருமேனியா செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோசார் டான் இடைக்கால பிரதமர் இலி போலோஜனுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியா ருமேனியா நாடாளுமன்ற நட்புக்குழு உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இருநாட்டு வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த இந்த பயணம் வகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டுக்காக இன்னுயிர் இந்த மங்கள் பாண்டேயின் தைரியமும் தியாகமும் போற்றத்தக்கது என்று கூறியுள்ளார். மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று இப்போதும் மக்களை ஊக்குவிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1857 ஆண்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக மங்கள் பாண்டே போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மங்கள் பாண்டேயின் போராட்டம் நாட்டுப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் 15,000 இடங்களில் சுகாதார பணியாளர்கள் மிதிவண்டி பயிற்சியில் இன்று ஈடுபட்டதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயிற்சி பிரபலமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மணி நேரம் மிதிவண்டி பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு 2வது பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதள முகவரியில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பிற்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. முதலாவது பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி 17 தேதி முதல் மார்ச் 11 தேதி வரையும், இரண்டாவது பொதுத் தேர்வு மே 15 தேதி முதல் மே 21 தேதி வரையும் நடைபெற்றன. ஒட்டுமொத்தமாக 96.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நடத்தப்பட்ட இந்த 2 பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எதுவோ அந்த மதிப்பெண் முடிவை மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே உயர்கல்வி, குடிநீர், சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். சென்னை ஐஐடியின் ஜான்சிபர் கல்வி வளாகம் இரு நாட்டு உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக கூறினார். டான்சானியா நாட்டில் சுயாட்சி பெற்ற மாகாணமான ஜான்சிபருக்கு தனி அதிபரும் அரசியல் சாசனமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொல்காப்பியத்தை தொடர்ச்சியாக 22 மணி நேரத்தில் பார்க்காமல் எழுதி அரசு பள்ளி மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். தீவிர பயிற்சியின் மூலம் இந்த சாதனை செய்ய முடிந்ததாக மாணவி உமா மகேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிபாய் அரசு மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது திருக்குறள் முற்றுகள் செஞ்சிருக்கேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தொல்காப்பியம் அறிமுகப்படுத்தினாங்க. காலையில 8:30 9:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. சாயங்காலம் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறை மாதங்கள்லாம் தொடர்ந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எழுத்து சொல் வந்து டீச்சர்

0: சொல்லிக் கொடுத்தாங்க. எழுத்து சொல் பொருள் மொத்தமா படிச்சு முடிச்ச பிறகு சிவகாசியில் உள்ள காலேஜ்ல வந்து இந்த 1610 நூற்பாக்களையும் 2.5 மணி நேரத்தில் முட்டோதல் செஞ்சேன். 1610 நூற்பாக்களையும் தொடர்ச்சியாக மனனமாக 22 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன். இந்த சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மகிழ்வு மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மினுகொண்டாவிலிருந்து டெக்காலி சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது. காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஒருவர் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்பிரசாத் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசியாவில் பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் உள்ள நிலவரம் குறித்து அந்தந்த நாட்டு நிர்வாகம் வெளியிடும் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்கர்கள் அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. ரஜோரி மாநகர பேருந்து நிலையம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீரின் மழை நிலவரம் குறித்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஹிமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சம்பா, உனா, பிலாஸ்பூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஷிம்லா, மண்டி, காங்க்ரா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தராகண்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நைனிடால், உத்தம் சிங் நகர் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், டேராடூன், ஹரித்வார், ருத்ரப்ரயாக் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். டோக்கியோவில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சிந்து 21-17, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகானே யாமாகூச்சியை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சி மைதானத்தில் இன்று நள்ளிரவு 12:30 இப்போட்டி நடைபெறுகிறது. 3 இடத்திற்கான போட்டிகள் இங்கிலாந்து 6-4 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் இன்று ஜான்சிபர் அதிபர் டாக்டர் ஹுசைன் அலியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேற்காசிய பதற்றத்தை அடுத்து அமெரிக்கர்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் பி.வி. சிந்து கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்திருக்கிறோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. ரெட்ரோ நேரத்தில் இனி தொடர்கூடிய பாடல் என்ன?

0: உள்ளே வெளியே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டும் பாடலுக்கு இசை இளையராஜா. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் இது.
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டைக்கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

0: நாம் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி.
1: ரெட்ரோ நேரம்,
0: நேரம் 1:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நிலையில் 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா,

0: வெளியூர் நேயர்கள் 044-295-2-58-53, அதாவது 295-2-58-53 இது வெளியூர் நேயர்களுக்கான எண். முன்னிணைப்பாக 044 என்ற இணைப்பை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். உள்ளூர் நேயர்கள் சென்னைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 2838-98-71 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். முக்கியமாக ஒரு வேண்டுகோள், 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த நேயர்கள் தயவு செய்து இன்னைக்கு புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு நேயர் வந்துட்டாங்க, அவங்க என்ன பாடல்கள் கேட்கறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: அடிமை
0: பெண் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் ஆலங்குடி சோமு இயற்றி கே வி மகாதேவன்.

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க சொல்லுங்க.
1: அறிவு பெண் பாடம் தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் சார்.
0: சூப்பர் சார், கேட்கலாம் அந்த பாட்டை.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடிமை பெண் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் ஆலங்குடி சோமு இயற்றி கே வி மகாதேவன் இசையில் வருகிறது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை.

0: நேரம் 1:08. இது பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்
1: சார், கலா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், எங்கேருந்து மேடம் பேசுறீங்க? கலா, ஊர் பேர் சொல்லுங்க. அரக்கோணம். கலா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: அம்மன் பாட்டு எதனா ஒன்று போடுங்க சார்.
0: அம்மன் பாட்டு எதனால வருதுண்ணா?
1: ஆமா சார்.
0: என்ன காரணம் திடீர்னு அம்மன் பாட்டு கேக்குறீங்க?
1: எனக்கு ஆடி மாசம்ல அந்த ஒரு பாட்டு கேட்க ஆசை எனக்கு, அதனால தான் கேட்டேன்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: கண்டிப்பா ஒருத்தர் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி.

மூக்குத்தி அம்மன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் அருணா சாய்ராம் பாடியிருக்கிறார். பா விஜய் வர்களுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லிக் கொடுக்கிற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சசிகலா பேசுறேன் சார், சைதாப்பேட்டையில இருந்து.
0: சைதாப்பேட்டையில இருந்து சசிகலா பேசுறீங்க. ரேடியோ ஒலி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஆ, கம்மி பண்ணிட்டேன் சார்.
0: ஆ சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கூலிக்காரன்ல இருந்து குத்து விளக்காக குலமகளாக அந்த பாட்டு வேணும்.
0: சரி, கண்டிப்பா வருது, கேட்கலாமா?
1: ஆ ஓகே,
0: நன்றி. கூலிக்காரன் படத்துக்காக வரக்கூடிய இந்த பாடல், டி ராஜேந்தர் இசையமைத்து எழுதி இருக்கக்கூடிய இந்த பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருக்கிறார்கள்.

0: 4429252538 இந்த எண் வெளியூர் நேயர்களுக்கானது. லோக்கலில் இருக்கீங்க, சென்னை ஆளுங்க அப்படின்னு சொன்னாக்கா 2838987871 இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். இது 102.3 விவத் பாரதி பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைந்திருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிறது யார்? வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக சார் செந்தில் கண்ணன், பேரளம்.
0: சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பேரளத்திலிருந்து செந்தில் கண்ணன்.
1: ஆமா சார்.
0: ஓகே சார், என்ன பாடல் சார் உங்களுக்கு நிகழ்ச்சியில்
1: இன்னைக்கு? வசந்த மாளிகை. யாருக்காக இந்த பாடல் வரமாக்கிறது வாய்ப்பு?
0: நன்றி நன்றி சார், சூப்பர். வசந்த மாளிகை படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடல் யாருக்காக அப்படிங்கிற பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறார். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நர

என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

0: நேரம் 1:22 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்தது வந்திருக்கக்கூடிய நேயர் யார் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்க பேசுறீங்க?
1: வேலு பேசுறேன் சார்.
0: கந்தன் ஜாவடி வேலு.
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
1: அன்பு பாடல் சார். நான் பார்த்தது அந்த பாட்டு சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காக வருது, கேட்கலாம் அந்த பாடலை.
1: தேங்க்ஸ் சார்.
0: நன்றி நன்றி.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநின்றவூர்
0: கணபதி சார்.
1: ஆமா சார், நான் வந்து ஒரு மாசம் மேல ஆச்சு சார்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாட்டு வந்து ஏபிசி நீ வாசி எல்லாமே உன் கைராசி.
0: அப்படியா?
1: ஆமா சார். அது ஒரு ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு செகண்ட் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: சார், இந்த புது நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது அப்படியே மூணு மணி வரைக்கும் கன்வீன் பண்ண நல்லா இருக்கும் சார்.
0: சரி சார், சரி சார், நாங்க சொல்லலாம் சார். ஓகே, நன்றி சார்.
1: ட்ரை பண்றோம் சார்.
0: சரி சார்,
1: ஓகே, நன்றி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் எடுத்துக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: யார், இங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? என் பேர் எச் விஜயகவுளா சார். அல்காபுரா கிராமம் அனூர் தாலுக்கு சாமராஜ நகர ஜில்லையிலிருந்து

0: ஜோசி, கெம்பம்மா, அருண்குமார், பூர்ணிமா, மைசூர்ல இருக்கிற எம் கே சங்கர், சுனிதா, ரோஹன், சிக்கும் மனுகள், அப்புறமா பிரகாஷ், எல்லாருக்கும் இந்த பாட்டு அந்த இந்த விவித் பாரதி கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா ஆர்ஜிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். மற்ற எல்லா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பாட்டு தான்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாடல் வருது.
0: ஓகே சார், தேங்க்யூ,
1: நன்றி, நன்றி. ஓகே சார், ஓகே. கர்நாடக மாநிலத்திலேருந்து அவங்க வந்து பேசினாங்க, அவங்க விவித் பாரதி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு இணைஞ்சிருக்கும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. இப்போது

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போற நேயர் யார்? வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டகன் பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
1: படம் சித்தி.
0: ஆ
1: அதுல சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடுவார் சார்.
0: ம்,
1: சைக்கிள் வண்டி மேலன்ட்டு.
0: ம்,
1: கண்ணதாசன் பாடலுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்தது சார் அந்த பாட்டு.
0: சரி, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்கு தரலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி. நேரிலே இந்த பாடலை கேட்கும் முன்,
2: अरे मोहन भाई काफी बिजी लग रहे हो।
3: मैं सोच रहा हूँ कि बिजनेस शुरू करूँ। एक एजेंट ने कहा कि मुद्रा लोन जल्दी सैंक्शन करवा देगा, बस प्रोसेसिंग फीस और लीगल फीस देनी होगी। पेमेंट लिंक भी भेजा है।
2: अरे मोहन भाई, प्रधानमंत्री मुद्रा योजना में कोई एजेंट नहीं होता। धोखेबाज नकली वेबसाइट, सैंक्शन लेटर्स और दस्तखत से लोगों को फंसाते हैं।
3: सच?
2: सीधा बैंक या वित्त संस्था में जाओ या सरकारी वेबसाइट से लोन अप्लाई करो। सतर्क रहें और ऑनलाइन ठगों से बचें।
3: समझ गया।
0: சித்தி படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் உடுமலை நாராயண கவி இவரோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனை செய்யல வருது இந்த பாடல். பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஎக் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார். கேட்கலாம் அந்த பாடலை.

பாட்டு போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு, பெண்ணழகு போட்டு இன்னும் ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு, அதில் உன்னை விட்டு அடிப்பேன் தின்னு, நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா.

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்ட அனைத்து நேயர்களுக்கும், தொடர்பு கொள்ள முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும் நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேசரவணன்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக நாளை மோல்டோவா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் மயா சந்துவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் உள்ளிட்டோரையும் குடியரசுத் தலைவர் சந்தித்து பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாசிடோனியா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் வேளாண்மை, மருந்தியல், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இறுதிக்கட்டமாக வரும் 23ஆம் தேதி ருமேனியா செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபரை சந்திக்கிறார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோளுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்கத்துடன் வடிவமைக்கப்படும் நமது பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உலகளாவிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இதன் மூலம் நீடித்த வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுவதுடன் நமது பாரம்பரியம் வலுப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் தன்னிகரற்ற தியாகம் மற்றும் வீர தீரத்தை ஒவ்வொரு இந்தியரும் பெருமையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அன்னாரது 199வது பிறந்தநாளையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில்

0: மங்கள் பாண்டேயின் நாட்டுப்பற்று வரும் கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி உறுப்பினர்களுக்கு பிஜேபி ஆதரவு அளிப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திலிருந்து முதலில் வெளிநடப்பு செய்தனர். இருப்பினும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த பின் அவர்கள் மீண்டும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாதம் 13 தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய சட்ட திருத்த மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆரோக்கிய இந்தியாவை உருவாக்க பொதுமக்கள் சைக்கிள் பயணத்தை தங்களது வாழ்வியல் முறையாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் 82வது ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களின் மூலம் உடற்தகுதி மேம்படுவதோடு எரிபொருள் சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க முடியும் என்றார். நாடு முழுவதும் உள்ள ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் இன்று பங்கேற்றனர். இந்தியா தான்சானியா இடையே உயர்கல்வி, திறன் கட்டமைப்பு, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தான்சானியா அதிபருடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஜான்சிஃபார் வளாகத்தில் செயல்படும் சென்னை ஐஐடி பிரிவு ஆப்பிரிக்காவின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு இந்தியா முன்னுரிமை அளிப்பதை உறுதியுடன் எடுத்துரைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விருது பெற்ற திரைப்பட கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் உலக அளவில் சாதனைகளை படைக்க வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில், சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த சண்டை பயிற்சியாளர் உட்பட 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகினர் வென்றது பெருமைக்குரியது என்று பாராட்டியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இதனை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையின் முக்கிய இடங்களில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக அரசு சதுப்பு நில ஆணையம் செயல் இழந்துள்ளதாக கூறிய அவர், நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள காரிஃப் பருவ பயிர்களை விவசாயிகள் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ பயிர்களை வரும் 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வருகிற 31 தேதி கடைசி நாளாகும். நிதிநேர நெரிசலை தவிர்க்கவும் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்க பிரிமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் இணையதளம் வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை பதிவு செய்வோரின் வசதிக்காக வட்டாட்சியர், பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் வரும் 31 தேதி வரை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியினர், நரிக்குறவ மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் குடும்ப அட்டை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 25 தேதி முதல் அடுத்த மாதம் 18 தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: ஜாதி சான்று, ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியினர் மக்களுக்கு இணைய வழியின் வாயிலாக விண்ணப்பம் செய்து சான்றிதழ் பெறுவதற்கு வரும் 25 தேதி மற்றும் அடுத்த மாதம் 1 தேதி, 8 தேதி, 16 தேதி ஆகிய நாட்களில் சிறப்பு

0: முகாம்கள் நடைபெற உள்ளன. சிறப்பு முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்கள் பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு நகல், வாடகை ஒப்பந்த பத்திரம் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலை கிராமமான இருட்டுப்பாளையத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்துள்ள நிலையில் வன விலங்குகளால் மனித உயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கரடியை விரட்ட வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் அவ்வப்போது வன விலங்குகள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ளது. அங்கு கோவிலுக்குள் புகுந்த கரடி பூஜை பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் கரடியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நடைபெறும் கோடை விழாவின் நிறைவு நாளான இன்று பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்படுவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பறை சஷ்டி என்பதனாலும் திருச்செந்தூர் முருகனை தரிசனத்திற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகிறந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி அங்குள்ள நாளி கிணற்றில் குளித்துவிட்டு பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து பிரான்சை 6-4 என்ற கோல் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளதால் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் PV சிந்து கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சிந்து ஜப்பானின் எமா குச்சியை 21-17, 21-17 என்ற நேர் சிற்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மோல்டோவா, மாசிடோனியா, ருமேனியா உள்ளிட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டார். இந்திய கைவினை கலைஞர்கள் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை பெற ஒரு மாவட்டம் ஒரு பொருள் முன்னெடுப்பு வழிகோலுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: 102.3 FM. நேரம் 1:55, 40 நொடி. இனி இன்று நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் கேட்கலாம். பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பாரத பிரதமர் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. இன்று மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, திரைப்படங்களில் வெளிவந்த பக்தி பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம். இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். 7:00 திரைக்காணம், 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இன்றிரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கூறினால். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.

0: இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2 மணி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்

0: திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அந்த ஒரு பாடல் கேட்டோம். தனுஷ் பாடிய பாடல் அது, தனுஷ் எழுதிய பாடல் அது, அனிருத் ரவிச்சந்தர் இசையில். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் சென்னையில் மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால மேகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

ஜீவா திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் பவ்யா பண்டிட் பாடிய பாடல், வைரமுத்து வரிகளில், டி இமான் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் மேகம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 2:15. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அந்த ஒரு அழகான பாடல் கேட்டோம். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் அது, இளையராஜா இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கண்ணாமூச்சி ஏனடா திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா பாடிய பாடல் கேட்டோம். தாமரை வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com.

மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன், விக்ரம், அஜயன் பாலா மற்றும் நாசர் இணைந்து பாடிய பாடல் அது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்க

102.3 FM. மழை திரைப்படத்திற்காக சித்ரா, ரக்கிபாலம் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

குரு திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷால் மற்றும் உதய் மாமதூர் பாடிய பாடல் வைரமுத்து வரியில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

மாயி திரைப்படத்திற்காக ராஜேஷ் மற்றும் வசுந்தரா தாஸ் இணைந்து பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நிகழ்ச்சியை நடத்த பாடல்

துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ராஜேஷ் பாடிய பாடல் அது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் மருத்துவ காப்பீடு, மருத்துவ ஆலோசனைகள் போன்ற அனைத்து சேவைகளையும் ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்கும் நோக்கில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் காகித பயன்பாடற்ற முறையில் மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாக வழங்குவதில் உலகளவில் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது. தற்போது வரை சுமார் 93 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகளுடன் 104 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ ஆவணங்கள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு அவசியமாகிறது. இதற்காக கடந்த 2021 செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 14 இலக்க தனித்துவ அடையாள எண் மூலம் நோயாளிகள் தங்களின் மருத்துவ வரலாறு, பரிசோதனை அறிக்கைகள், மருந்து சீட்டுகள், காப்பீட்டு விவரங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். நாடெங்கிலும் உள்ள அரசு, தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்தகங்கள் இந்த ஒற்றை தளத்தில் இணைக்கப்பட்டு வருகின்றன. நோயாளிகளின் முன் அனுமதியுடன் மட்டுமே அவர்களின் மருத்துவ ஆவணங்கள் பிற மருத்துவமனைகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்பதால் தரவுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. கோவிட் 19 பாதிப்பு கண்காணிப்பு செயலியாக இருந்த ஆரோக்கிய சேது தற்போது முழுமையான பொது சுகாதார செயலியாக மேம்படுத்தப்பட்டு 2026 June 29 அன்று ஆரோக்கிய சேது 2.0 என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பயனர்கள் தங்களின் உடல்நலம் சார்ந்த நடவடிக்கைகள் விவரங்களை கண்காணிக்க முடியும். அத்துடன் அருகில் உள்ள மருத்துவமனைகளை கண்டறிதல், இரத்த வங்கிகளில் உள்ள இரத்த கையிருப்பு விவரங்களை உடனுக்குடன் அறிதல், தொலைதூர மருத்துவ ஆலோசனைகளை பெறுதல் போன்ற வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவமனைகளில் புறநோயாளிகள் பிரிவில் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்பதை தவிர்க்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட QR கோட் அடிப்படையிலான வசதி மூலம் பதிவுக்கான காத்திருப்பு நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 2 நிமிடங்களாக குறைந்துள்ளது. டிஜிட்டல் முறையில் வலுவூட்டப்பட்ட சுகாதார சூழலமைப்பை உருவாக்கும் நோக்கில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய சுகாதார ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் நாடு முழுவதும் 90 கோடிக்கும் அதிகமான ஆபா கணக்குகள், அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குகள் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளது. இது ஒரு இணைக்கப்பட்ட

0: ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் குடிமக்களை மையமாக கொண்ட டிஜிட்டல் சுகாதார சூழலமைப்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு முக்கிய படியாகும். ஆபா என்பது ஒரு தனித்துவமான 14 இலக்க டிஜிட்டல் சுகாதார அடையாளமாகும். இது குடிமக்கள் தங்கள் சுகாதார பதிவுகளை அவர்களின் சம்மதத்துடன் பாதுகாப்பாக இணைக்கவும் அணுகவும் மற்றும் பகிரவும் உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் முக்கிய அடிப்படை கூறுகளில் ஒன்றாக ஆபா ஆனது சுகாதார வழங்குநர்கள், மருத்துவ வசதிகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார பயன்பாடுகள் முழுவதும் நீண்டகால சுகாதார பதிவுகளை உருவாக்குவதை ஆதரிக்கிறது. இதன் மூலம் குடிமக்களுக்கு அவர்களின் சுகாதார தகவல்கள் மீது அதிக கட்டுப்பாட்டை அளித்து அவர்களை மேம்படுத்துகிறது. தேசிய சுகாதார ஆணையம் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை ஏற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கும் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் நம்பகமான, ஒன்றோடொன்று இணக்கமான மற்றும் டிஜிட்டல் முறையில் இயக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு சூழல் அமைப்பிலிருந்து பயனடைவதை உறுதி செய்வதற்கும் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் சூழலமைப்பு பங்காளர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றி வருகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: பாட்டுக்கு இதான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் நாம 2000களில் வெளியான திரைப்பட பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல்

ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக சுரிதா சாரதி, சங்கர் மகாதேவன், லக்கி அலி மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வானிறை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
4: ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஜாசி கிஃப்ட் இசையமைத்து பாடிய பாடல் பழனி பாரதியின் வரிகளில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்
5: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும்.

0: வித்யாசாகர் இசையில் யுகபாரதியின் வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கில்லி திரைப்படத்திற்காக. வர்ணஜால நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம 2000களில் வெளியான திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்
1: என்னப்பா ஆஹா ஓஹோன்னு ஒரே அனத்தலா இருக்கு. என்ன

0: எதுக்குடா
1: கவுத்தி புட்டியப்பா?
2: ஜெய் சூர்யா திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் மற்றும் வடிவேலு இணைந்து பாடிய பாடல் அது. பா விஜயின் வரிகளில் தேவா இசையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நியூ திரைப்படத்திற்காக கார்த்திக் பிளாசே, விஜய் பிரகாஷ் மற்றும் சுனிதா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

விருமாண்டி திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் அது. இளையராஜா எழுதி இசையமைத்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த
1: டான் நேரம் 3:35. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு 2000களில் வெளியான தமிழ் பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் கடைசியாக கேட்ட பாடல் பார்த்தீங்கன்னா வசூல் ராஜா MBBS திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் சத்யன் இணைந்து பாடிய பாடல். அது வைரமுத்துவின் வரிகளில் பரத்வாஜ் இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

சுக்ரன் திரைப்படத்திற்காக வினயா மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடிய பாடல், விஜய் ஆண்டனி வரியில், விஜய் ஆண்டனி இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
2: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
3: 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமார் இசையில், ஜீவன் சங்கர் ராஜா இசையில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

நேரம் 3:49. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர்ஜி யுவராஜ். இந்த பாடல் ராம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி, திப்பு மற்றும் ஜோதிஸ்னா இணைந்து பாடிய பாடல். ஸ்நேகனின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் மற்றும் தன்மை இணைந்து பாடிய பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். வர்ணஜாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திற்காக ரஞ்சித் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ஸ்னேகனின் வரிகளில் இசை யுவன் சங்கர் ராஜா.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பாட்டு புதிர் விளையாட போகிறோம். நிகழ்ச்சியை முதன்முறையாக கேட்குறீங்கன்னா, அது என்ன பாட்டு புதிர்? ஒரு பிரபலமான பாடலோட சரணத்திலிருந்து வரியை நான் சொல்லுவேன். அந்த பாடலோட முதல் வரி, அதாவது சரணம், அந்த பல்லவி வந்து என்னன்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதற்கு முன் ஒரு பாடல்.

0: மே மாதம் திரைப்படத்திற்காக ஷோபா பாடிய பாடல் அது, வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு பொதி விளையாட போகிறோம். நேயர்கள் காத்திருக்காங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம். முகமது இக்பால். நலமா இருக்கா சார்?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க.
0: என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, போட்டு வச்ச காதல் திட்டம் ஓகே கண்மணி.
1: என்ன படம் சொல்லணுமா?
0: இது என்ன பாட்டுன்னு சொல்லணும், என்ன படம் தெரிஞ்சா கூட சொல்லுங்க.
1: இளமை ஊஞ்சல் அடைகிறது.
0: இல்லை சார், தப்பான பாடல்.
1: ஹலோ.
0: இல்லை, அந்த பாடல் இல்லை. தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
1: என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
0: இன்னொரு சொல்லுங்க.
1: என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? தண்ணி கருத்துருச்சு, தவள சத்தம் கேட்டுருச்சு, போட்டு வச்ச காதல் திட்டம் ஓகே கண்மணி.
0: போட்டு வச்ச காதல் திட்டம் ஓகே கண்மணி, படமே எடுத்து சொல்லிட்டீங்களே.
1: அதான் இல்லை, இப்போ நான் சொன்னது எல்லாமே பாடல் வரிகள்.
0: நாங்கள் போட்டு வச்ச காதல் திட்டம் ஓகே கண்மணி.
1: இல்லை, நான் சொன்னது எல்லாமே ஒரு பாடலில் வர பாடல் வரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் பேசுங்க, நான் பேசுறது எனக்கே கேட்குது.
2: எங்கேயா? கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி, ஜிஆர் சரவணன். ஐயா
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்கய்யா.
1: பாடல் வரி கேட்டீங்களா?
2: புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் சதி லீலாவதி. இந்த படமா அதே
1: நேர்கள் எங்க சொல்லிடாம போவாங்களோன்னு நினைச்சேன், பட் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதே பாடல்.
3: என்ன பாட்டு பாடணும்?
4: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
3: தண்ணி கிட்ட பாகவதர், திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டது வா. நதரே
4: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க.

0: நேரம் 4:17. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை முதன்முறையாக கேட்குறீங்கன்னா அது என்ன பாட்டு புதிர், ஒரு பிரபலமான பாடலோட சரணத்திலிருந்து பாடல் வரியை நான் சொல்லுவேன், அது என்ன பாடல், அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு நீங்கள் சொல்லணும். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
1: பாட்டு
0: புதிர் வேலை வந்துட்டு பழைய பாடல் கேக்குறீங்களே, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு யஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு யஜமானன். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வீரதுரை அரியலூர் இருந்து பேசுறேன் சார்.
0: பாடல் வரி கேட்டீங்களா சார்?
2: நான் கேட்டேன் சார், ஒருவன் ஒருவன் முதலாளி என்ற பாடல் சார், முத்து படத்திலிருந்து.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார்.
2: ரொம்ப நன்றி.

கற்றவன் தொழிலாளி, விதிய நிலை அவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்.
0: புதியவர்களும் நம்மோடு

0: முத்து திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். மாட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். பாட்டு புதிர் நீங்கள் ஏன் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பெண்ணையும் சேர்த்துக்கங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், திருப்பத்தூர் பரம்பல, திருப்பத்தூர் மாவட்டம் சுப்பிரமணியம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: சிறுபிள்ளை போல் மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவையை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே.
1: வாயில் இருக்குது
0: சார். அப்படிங்களா? சரி, ஓகே, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி கணபதி சார்.
0: பாடல் வரி கேட்டிங்களா சார்?
2: சரியா கேட்கல சார், ஒன்ஸ் மோர் சார்.
0: கண்டிப்பா. சிறுபிள்ளை போல் மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவையை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே.
2: நல்ல படமா? சரி, பாட்டு கூட நல்லா கேட்டுக்க சார். நான் முத்து கண்டுபிடிச்சேன், எனக்கு வரும்போதுதான் சோதனையா இருக்கு.
0: ஒன்னும் கவலைப்படாதீங்க, தொடர்ந்து கேளுங்க, என்ன படம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கம்மா. பாடல் வரி கேட்டிங்களா? சிறுபிள்ளை போல் மனம் இருந்தால் துயர் இல்லையே, பறவையை போல் உடல் இருந்தால் பயம் இல்லையே. சரிம்மா, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.

0: இசைகள். நேரம் 4:34 கடந்து போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பாட்டு புதிர் விளையாடி கொண்டிருக்கிறோம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: யாரங்கிருந்து பேசுறீங்க? நல்லமா இருக்கீங்களா? நீ இல்லை என்றால் வெயிலும் அடிக்காது, துளி மழையும் இருக்காது. நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது. ஒரு சம்பவம் எனக்கு இது. கூகுள் பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: என்ன
0: படம் தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம். ஹலோ,
0: பாடிடுங்க சார்.
2: டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழி வல்லா, மெல் போல் மலர் போல் மெல்லிய மகள்லா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடுனீங்க, ரொம்ப நன்றி சார்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு.

0: நேரம் 4:43. ஆட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பாட்டு போதில் விளையாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: கார்த்திக் விஸ்மாம்பலம்,
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா? நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு செல். தெரியலீங்களா? நன்றி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
0: பாடல் வரி கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டேன் சார். அருமையான ஒரு பாடல். முன்னால் முன்னால் முன்னால் வாடா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார்.
2: மிக்க மகிழ்ச்சி.

0: அந்த ஒரு அழகான பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து வந்த பாடல். பாட்டு புதிர் விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கு காரணமே அந்த பாடல் வரிகள் தான். ஒரு சில பாடல்கள்லாம் கேட்கும்போது இந்த பாடல் நமக்கே எழுதின மாதிரி தோணும். அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுடைய மனநிலையே மாறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டு புதிர் விளையாட்டுக்கெல்லாம் விளையாடுறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: உங்களுக்கான பாடல் வரி சொல்லாமா?
1: சொல்லுங்க சார்.
0: வான்விழியால் வலை விரித்தாய், வஞ்சனை வெல்லாது, வலைகளிலே மீன் சிக்கலாம், தண்ணீர் என்றும் சிக்காது. என்னங்க சத்தமா பேசுங்க?
1: இன்னொரு
0: வரி சொல்லட்டுங்களா? அடுத்த வரிங்களா?
1: புரியல.
0: சரி சொல்றேன். வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் ஐயா.
0: யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரசி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். பாடல் வரி கேட்டிங்களா?
2: மின்சார அந்த பாட்டுங்க.
0: அடி சூப்பர். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா?
2: இல்லை சார், நான் கேட்டிருக்கேன். நீ வா என்றால் வருவதில்லை, வெற்றி எட்டுக்கும் வெற்றி இல்லை. அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: அதே பாட்டு தான். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
2: வாய்ப்பு நன்றி.
0: படையப்பா திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடல்.

Tengo.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வானிரை, விவத் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற

0: எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 5 மணி. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றலில் அருமையான ஒரு தலைப்பில் நம்ம உங்களோட பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அண்மையில் நீங்கள் படித்து வியந்த ஒரு புத்தகம், அண்மையில் நீங்கள் படித்து வியந்த ஒரு புத்தகம் அல்லது படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா புத்தக வாசிப்பு, நூல் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வாசிக்கும் பொழுது தான் நம்ம மனதுக்கு நெருக்கமாக இருக்கும், சிந்தனைகள் தெளிவாகும், நம்மளுடைய எண்ணங்கள் இன்னும் ஆழமாகும், நம்மளுடைய பார்வைகள் ஒவ்வொன்றை பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். அதனால் அப்படி நீங்கள் அண்மையில் படித்த மகிழ்ந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஒரு ரெண்டு லைன் அதை பற்றி சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பூந்தென்றலில் ரொம்ப அருமையாக பேச போகிறோம். முதல் பாடலாக வீரபாண்டி கோட்டையிலே அப்படின்னு ஒரு பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்குது, திருடா திருடா அந்த படத்துலேருந்து. ஸோ இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல், வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். சித்ரா, மனோ, உன்னிமேனன் இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மேன்மையான இசையில் வந்திருக்கும். முதல் பாடலாக பூந்தென்றலில் இந்த பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாத்துக்கு இதான் தானு.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் 5:09. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் பூந்தென்றல். பூந்தென்றலில் நீங்கள் அண்மையில் படித்து வியந்த புத்தகம், அதை படித்து ரொம்ப ரொம்ப இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்ச புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட வந்து பேசுங்க. இப்போதைக்கு யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்த்துக்கலாம். வணக்கம்.
3: ஓ வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து சார்?
3: நான் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க சார், எங்க ஊர் பேர்?
3: எனக்கு திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தாலுகா, அம்மையப்பன் ஊர்.
2: ஆ நல்லது சார். என்ன பாடல், சாரி என்ன பாடல, என்ன புத்தகம்?
3: எனக்கு முதல் சார் எனக்கு கலந்துருக்கேன். நான் காலையில் ட்ரை பண்ண காலையில் கிடைக்கல, இப்போ ட்ரை பண்ண உடனே கிடைச்சிருச்சு.
2: நல்லது நல்லது.
3: எனக்கு முந்தானம் முடிச்ச படத்துல இருந்து.
2: இல்ல இல்ல, பாடல் விருப்ப பாடல்னா இல்ல, நீங்க அண்மையில ரொம்ப படிச்சு வியந்த புத்தகம் என்ன அப்படின்னு
3: கேட்டிருக்கேன். சும்மா வார இதெல்லாம் சொல்லலாங்களா?
2: புத்தகம்
3: புத்தகம் புத்தகம் படிக்கலீங்க.
2: சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இனிமே படிக்கிற ஆர்வத்தை வளர்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.
4: சொல்லுங்க
2: ஜெயா.

0: கல்கி
1: சரி ஓகே.
0: அதை ரொம்ப படிச்சேன் சார். ஆனால் இப்போ படிக்க நேரம் இல்லை, சும்மா டைம்
1: இல்லை,
0: வேலை
1: நூல்
0: இருந்துச்சு.
1: நூல் நான் சொல்கிறது மேகசின் கிடையாது, அதாவது வார இதழ் தினசரி அப்படிலாம் கிடையாது, புத்தகம் நூல்.
0: அப்படிங்க, அது சிறப்பாக படிச்சு படிக்கும் போது இப்போ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்.
1: என்னங்க
0: இல்லையா
1: இன்ட்ரெஸ்ட்
0: சார்,
1: இல்லை, புத்தகம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, இனிமே படிக்கணும்.
0: வருஷம் அடிதான் எப்பாத்தையும் ரெண்டு பேர் புத்து படிப்பேன். இப்போ எங்க நாளைக்கு படிக்கிறீங்க ஆசைதான் படிக்கிறதுக்கு, ஆனால் நாளைக்கு ஓடுறது ஓடியது தெரியாது.
1: இனிமே ஒரு நாளைக்கு ஒரு 50, அதாவது 30 நிமிடம் அல்லது 50 நிமிடம் ஒதுக்கி படிங்க.
0: ஓகே சார்,
1: நன்றி.
0: அது நல்லது தங்க புரிய நல்லதா, ஆனால் டைம் கிடைக்கிறதா சந்திக்க.
1: சரிங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: உடையார் பாளையம் மதியம்.
1: சொல்லுங்க.
2: நான் படித்த புத்தகம் சார், வியர்வைக்கு வெகுமதி.
1: அடடா நல்லா இருக்கே.
2: இறையன்பு சார் எழுதினது. அதுல பாத்தீங்கன்னா உழைப்பு வயிற்றை கழுவும் வெறும் பிழைப்பு அல்ல, அது உலகை உன்னதமாக்க விடுக்கும் அழைப்பு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, விரல்கள் ஓய்வெடுக்கலாம், விதைகள் ஓய்வெடுக்க முடியுமா? கரங்கள் ஓய்வெடுக்கலாம், காற்று ஓய்வெடுக்க முடியுமா? அதுல உழைப்பை பத்தி ஒரு 30 தலையங்கள் எழுதியிருக்காரு சார். நன்றி சார்.
1: மறுபடியும் அந்த உழைப்பு அந்த நூல், இதை வந்து எல்லாரும் நேயர்களுக்கு மறுபடியும் சொல்லிருங்க.
2: இறையன்பு சார் எழுதினது வியர்வைக்கு வெகுமதி என்ற நூல்.
1: உழைப்பு வெறும் பிழைப்பு அல்ல, அது உன்னை உயர்த்தும்.
2: உழைப்பு வயிற்றை கழுவும் வெறும் பிழைப்பு அல்ல, அது உலகை உன்னதமாக்க விடுக்கும் அழைப்பு.
1: அருமை சார், நன்றி சார், நன்றி நன்றி
2: நன்றி சார்.
1: மிக அருமையாக ஒரு நூலில் இருந்து சொன்னார். இந்த மாதிரி நீங்களும் நிறைய புத்தகம் படிச்சிருப்பீங்க, அதை எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பாடல் கேட்டு வந்துடலாம். முகவரி படத்திலிருந்து ஆண்டே நூற்றாண்டே அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: வணக்கம் நேயர்களே, 5 மணி 20 நிமிடத்துக்கு கேட்டிருக்கோம் பூந்தன்றல். பூந்தன்றல்ல நீங்கள் படித்து

0: வியந்த புத்தகம் அண்மையில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதிலிருந்து ரெண்டு வரிகளை நீங்கள் வந்து சொல்லலாம். வார இதழ் தினசரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நூல் என்ன படிச்சிருக்காங்க, என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ.
1: திருந்தூர்து கண்ணன்.
0: கண்ணன் சொல்லுங்கள். கண்ணன்,
1: நான் விவேகானந்தர் ஒரு நூலை படிச்சிருக்கேன். அதுல நம்பிக்கையும் வலிமையும் ஒரு இது வருது. அதுல என்ன சொல்ல போறதுன்னா, நம்பிக்கை வந்து முதல் முன்னெடுத்து நம்பிக்கை என்றார். முன்னெடுத்து நம்பிக்கை, அதன் மூலம் நீ கடவுள் எடுத்து மகிமை பெறுவாய்.
0: முதல்ல உன்னிடத்துல நம்பிக்கை அப்படிங்கறத அதுல சொல்ல வரீங்க.
1: அதுல சொல்ல வரேன்.
0: நன்றி.
1: ரெண்டாவது, அது என்ன சொல்ற, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய்.
0: கவனம் எங்கு செல்கிறதோ அங்குதான் ஆற்றலும் செல்லும். அவ்வளவுதான்.
1: நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே நீ ஆகிடுவாய். நீ உன்னை வலிமை உடையன் என்று நினைத்தால்
0: வலிமை உடையவனாக மாறிவிடுகிறாய். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ
2: சார், ஆயப்பக்கத்துல சண்முகம்.
0: சொல்லுங்க சண்முகம்.
2: இல்ல சார், எனக்கு வந்து வாழ்க வளமுடன் புக்ல. ஹலோ, கேக்குதுங்களா?
0: எனக்கு நல்லா கேக்குது.
2: வேதாத்ரி மகரிஷியோட புக்கு சார் அது. வாழ்க வளமுடன் இருக்கும். அதுல வந்து குண்டலினி யோகம் அதெல்லாம் போட்டி போட்டிருப்பாங்க. காய்கள் பேச்சு
0: யோக முறைகள் அதுல நீங்க படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: நான் ரெட்டிஸ்லேருந்து ஹயத் பாஷா ஜெய்பிலி சார்.
0: சொல்லுங்க ஹயத் பாஷா.
3: சார், எனக்கு வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைகள் நிறைய படிச்சிருக்கேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கும். நானும் படிச்சிருக்கேன் நிறையா.
3: அருமையான கவிதைகள் சார். அந்த கவிதைகள் அந்த நேரத்தில் படிக்கும் போது நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா நினைவுல வரமாட்டேன். அதுல ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் சொல்றேன். உன்
0: நண்பர் நல்லா ஒரு கவிதை சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள அவருடைய கால் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் படித்த, அதாவது கவிக்கோ அவர்கள் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து அவர் சார்பாக நான் சொல்லுறேன். பால்காரனே நீ பரிசுத்தமானவன் தான், அதற்காக கறந்த பாலையும் கழுவியா தருவது அப்படிங்கிற மாதிரி பாலில் கலப்படம் தண்ணி ஊத்துறாங்கள, அதை அவர் அருமையாக அவருடைய கவிதை நயத்தில் சொல்லியிருப்பாரு. நல்ல ஒரு அருமையான கவிஞர். அதை சொல்ல வந்தார், அதுக்குள்ள அவருடைய லைன் வந்து கட் ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார். கணேஷ் கேக்கே நகர்லேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க கணேஷ்.
4: சார், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு புக்கு, ரீசெண்டா திருப்பி படிச்சேன். சுஜாதாவோட ஏன் இனிய இயந்திரா
0: அப்படின்னாக்க,
4: ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 இயர்ஸ் முன்னாடி வந்த ஒரு புக்கு. ரொம்ப அழகா இன்னைக்கு நடக்கிற இந்த மெட்ரோவோ இந்த ஏஐ பத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஃபண்டாஸ்டிக்லி ரிட்டர்ன்.
0: ஓகே.
4: அது வந்துட்டு திருப்பி வந்துட்டு யாராவது அதை ரீமேக் பண்ணாலும் ஒரு டிராமாவோ ஒரு சீரியலாவோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லதுங்க. நல்லது. நன்றி. வணக்கம்.
5: ஹலோ சார்.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார். எம்டி ரவிச்சந்திரன் 58 சார். நலமா சார்?
0: நலம் நலம் நலம்
5: சார். நான் ஒரு இது சக்கரை வியாதிக்காரர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் ஒரு புக் படிச்சேன் சார்.
0: ஓகே.
5: இப்பத்தி மதிப்பு அதுக்கு 5000 ரூபாய் இருக்கும் சார்.
0: என்னங்க?
5: பாம்பேல இருந்து அதை இறக்குமதி பண்ணி படிச்சேன் சார்.
0: அந்த புத்தகம் 5000 ரூபாய்.
5: 50 பக்கம் சாப்பிட வேண்டிய உணவுகள் மட்டும் 50 பக்கம் இருக்கு சார்.
0: இல்ல, அந்த புத்தகம் வந்து 5000 ரூபாயா? அந்த புத்தகம் வந்து 5000 ரூபாயா?
5: 5000 ரூபாய்க்கு இப்பத்தி இருக்கு சார், என் கையில இருக்கு சார் இப்போ.
0: கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கணும்.
5: வெற்றி அனைவருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு மட்டும் கிடைக்கும். ஆனா வெற்றி பெறுகிற தகுதி அனைவருக்கும் உண்டு. அது ஒண்ணு. மழை பெய்யும் போது நீரை ஏந்திக்கொள். தமிழ் ஐக்கிய கவிதையில ஒரு 30 இருக்கு சார் அதுல.
0: இல்ல, மழை பெய்யும் பொழுது நீரை ஏந்திக்கொள்.
5: என்ன ஐட்டம் சார் நானு?
0: இல்ல, மழை பெய்யும் பொழுது நீரை ஏந்திக்கொள். வெற்றி பெறும் தகுதி, வெற்றி யாருக்கும் எளிமையாக வராது. அதை ரிப்பீட் பண்ணுங்க.
5: மழை பெய்யும் போது நீரை ஏந்திக்கொள்.
0: இல்ல, அதுக்கு முன்னாடி வெற்றி. வெற்றி எல்லோருக்கும்

0: விஷம் கிடைக்காது, ஆனால் வெற்றி பெறுகிற தகுதி அனைவருக்கும் உண்டு.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றிங்க சார். வாழ்க்கை சார் ப்ரோக்ராம் அருமை சார்.
1: நன்றி நன்றி நன்றிங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொன்னார். வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைக்காது, ஆனால் வெற்றி பெற அனைவரும் தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக. அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் எங்கேயோ மூளையை கசக்கி பிழிஞ்சு எழுதுனதை வந்து நம்ம ஒரு நிமிடத்தில் படித்து ஒரு பெரிய மனமாற்றம், ஒரு பெரிய ஒரு எண்ண மாற்றம் ஏற்படும் பார்த்திங்களா. அதுதான் புத்தகத்தினுடைய வலிமை. ரொம்ப அருமையாக சொன்னார் நண்பர். இப்போதைக்கு ஸ்டார் படத்திலிருந்து ரசிகா ரசிகா அப்படிங்கிற ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: 102.3 FM. ஐந்து மணி 33 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இது உங்கள் விவேத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கோம் பூந்தண்டல். பூந்தண்டலில் நீங்கள் படித்து அண்மையில் படித்து வியந்த புத்தகம் என்ன, அதிலிருந்து ரெண்டு வரிகளை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தோம். வார இதழ் அல்லது தினசரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: அண்மையில நான் வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்தை தான் படிச்சேன்.
0: அந்த புத்தகம் அண்மையில வரல, ரொம்ப நாளா வந்துருச்சு, ஆனா நீங்க அண்மையில படிச்சிருக்கீங்க.
1: ஆமா, அண்மையில தான் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கறது கிடைத்தது. அதுல நிறைய சிந்தனை துளிகள் மாதிரி அப்துல் கலாம் ஐயா எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சிந்தனை துளி எனக்கு ரொம்ப மனசுக்கு வியக்க வைத்தது. உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள். ஒரு விஷயம், நமக்கு பாதை இல்லை அப்படிங்கறத விட நம்ம உருவாக்குறதுதான் பாதை, அதுல நம்ம பயணிப்போம், அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது. அப்புறமா தூங்க விடுவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படிங்கிற ஒரு வரி ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளவு ஒரு உத்வேகம் கொடுக்குது அப்படின்ட்டு அந்த புத்தகத்துல நிறைய வாசகங்களை இது மாதிரி படிச்சிருக்கேன் ஐயா.
0: நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது.
1: நன்றி, நன்றி.
0: தூங்கும்போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்துல் கலாம். நிறைய பேர் அதே வார்த்தைகள் எடுத்து இன்னமும் தான் சொன்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு யாரோ ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, பட் அதே நேரத்தில் அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அதை இன்ஸ்பயர் ஆகும் மூலம் நம்ம ஒன்று சொல்லணும் பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்கும். அது காப்பி கிடையாது, அது வந்து இன்ஸ்பிரேஷன். அந்த அடிப்படையில் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலாமா, அதாவது படுக்கும்

0: போது வருவது கனவல்ல, நம்மளை படுத்தி எடுப்பது தான் கனவு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறலாம். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வேறு, காப்பி அப்படிங்கிறது வேறு. அந்த அடிப்படையில் புத்தகம் படிக்கும்போது நிறைய பேர் அதில் உள்ள கருத்துக்கள் எடுத்து இதை எவனுமே படிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம கருத்து மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப சொல்லும் பொழுது அதில் வந்து தவறு கிடையாது. அதுதான் வந்து நிறைய பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நண்பர்கள் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: இன்பமான மாலை இறைதேராஜ் அவர்களே.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: சார். நான் பாரதியார் கவிதைன்னா ரொம்ப பைத்தியமா இருக்கு சார் எனக்கு. அக்னி குஞ்சுகள் சொல்லிட்டு ஒரு வரி எழுதுவார், நாலு வரி தான். அக்னி குஞ்சொன்று கண்டேன்,
0: அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன்,
1: வெந்து தனிந்தது காடு அதன் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் முன் கண்டேன். கதிக்கிறதா, அதாவது சோர்வா இருக்கிறோம் பாத்தீங்களா, வீரம் இருக்குதோ இல்லையோ, வீரத்தினுடைய விதைப்பு தான் அதனுடைய கருத்து. அதாவது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து நான் ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்ல, பழையத தோண்டி எடுக்கிறேன், வேற ஒண்ணு இல்ல சார்.
0: நன்றிங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார். இனிய மாலை வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம்.
2: கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க செல்வா.
2: சார், நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய புத்தகத்தை படிச்சேன்.
0: சொல்லுங்க.
2: ரோஜாக்கள் மத்தியில் முட்கள் இருக்கிறதே என்று வருத்தப்படாதே, முட்களுக்கும் மத்தியிலும் ரோஜா இருக்கிறதே என்று சந்தோஷப்படும்.
0: ரொம்ப நன்றி. அருமை.
2: ஆமாங்க சார்,
0: ரொம்ப அருமையான நிறைய புத்தகங்களை படிச்சு அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி. இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கண்ணை கசக்கும் சூரியனோ ரெட் ரெட் அப்படிங்கிற ரெட் படத்திலிருந்து பாடல் வருது. வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார், தேவா அவர்கள் வந்து இசையமைப்பு பாடு. இந்த பாடல் உங்களுக்காக.

0: 102.3 FM. பூந்தன்ற நிகழ்ச்சியில் நம்ம வந்து அண்மையில் படித்த புத்தகம் என்ன, அது உங்களை எவ்வாறு பாதித்தது, ஏதாவது பிடிச்ச ரெண்டு லைன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் உங்களுடைய பிடித்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. நிறைவாக ஒரு நேயர், வணக்கம். வணக்கம்,
1: நான் ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலத்திலேருந்து பேசுகிறேன் சார். எனது அனுபவம்ட்டு ஒருத்தர் பின்னலூர் துரியானந்தர்னு எழுதினத்துல வந்து ஒரு வரி எனக்கு பிடிச்சது, உன்னை நம்பு, நம்பும்படி உண்மையாய் நட.
0: ஓ, நல்லது, நன்றி நன்றி நன்றி.
1: அது ரொம்ப, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியா இருக்குது.
0: நன்றி மேடம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.

0: மாலை வணக்கம்.
1: நீங்களே எழுதிருக்கீங்க, நல்லது. சொல்லுங்களேன் அந்த கவிதையை.
0: நீ புள்ளாய் இருக்கவர்கள் அனைவரும் மிதித்து விட்டு போவார்கள், புள்ளாய் மாறிப்பார் மிதிக்கு அஞ்சுவார்கள்.
1: என்னது மறுபடியும் சொல்லுங்க.
0: நீ புள்ளாய் இருக்கவர்கள் அனைவரும் மிதித்து விட்டு போவார்கள், முள்ளாய் மாறிப்பார் மிதிக்கு அஞ்சுவார்கள். ஒண்ணு.
1: சரி, அடுத்து
0: அடுத்து வந்து நீ ஒண்ணும் மிதித்து விட்டு செல்ல வீட்டு வாசப்படி அல்ல, கோவில் வாசப்படி வணங்கி விட்டு தான் செல்ல வேண்டும்.
1: நல்லதுங்க, அருமையான அருமையா, ரொம்ப நல்ல வரிகளை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கீங்க, நன்றி. இன்னும் நிறையா புத்தகங்கள் எழுதுங்க, நிறையா புத்தகங்களையும் நீங்கள் வந்து படிங்க. நன்றி. ரொம்ப அருமையாக இன்றைக்கி எல்லோரும் அவங்களுடைய சிறப்பான புத்தகங்கள் படித்த விதம், அதில் வந்து பாதித்த ரெண்டு மூணு வரிகளை வந்து சொன்னாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது. நானும் ரெண்டு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், அதில் குறிப்பிட்ட ஒரு லைனை நம்ம சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது, தெளிவு இருந்தால் வழி கிடைக்கும், தெளிவு இழந்தால் வழி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் எழுதியிருப்பேன். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னா, நம்ம எண்ணங்களோட மட்டும் இல்லாமல் பிறருடைய எண்ணங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து சிறப்பானதை எடுத்து நம்ம வந்து செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நமக்கான ஒரு மேன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதற்கு வந்து இந்த புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த அவசியத்தை நம்ம வந்து தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி நிறைவு பாடலாம் என்னை அறிந்தால் படத்திலிருந்து ஏ ரகுமான் அப்படின்னு சொல்லுவேன், அது கிடையாது. ஹாரி ஜெயராஜ் வந்து இசையமைச்சிருக்கிறாரு, கௌதம் வாசுதேவ மேனன் வந்து எழுதியிருக்கிறார். தாமரை அவர்களுடைய பொன்னான வரிகளில் நிறைவு பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாயே நீயே துணை என்ற திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மங்கள நாயகி திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை வி. குமார்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:14. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஜி. தேவராஜன்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:20. பக்தி மாலை நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். கே டி சந்தனம் அவர்களின் வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள். இணைந்திருங்கள். இது விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்கு அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும்.

0: என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தாவேக்க அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாகவும் வளமையை உறுதி செய்யும் வகையிலும் இருக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாட்கோ தொழிற்கூட பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும் மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்ல நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். ஸ்காலர்ஷிப், அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருக்கு, அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீ கூடுதல் படுத்தணுஞ்சிருக்காங்க. அதையும் இந்த இதிலே வந்து அறிவிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையா இருக்கட்டும் அல்லது தங்கும் தேவையா இருக்கட்டும் அங்க இருக்கிற வசதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து படைச்சிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு, அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியா உருவாக்கி ஆதிராடு மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது கூடுதலா வந்து செய்யணும் சொல்லி அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட வளமைப்படுத்தப்பட்ட செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து
0: முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்க அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி வழங்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமம்

0: பகுதியில் இரண்டு குட்டி உட்பட ஏழு காட்டை யானைகள் முகாமிட்டுள்ளன. வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் யானைகள் நீண்ட நேரமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. யானைகள் மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் யானைகளின் அருகில் செல்லவோ புகைப்படம் எடுக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யானைகளின் நடமாட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிகள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் இதர ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் இம்மாதம் இறுதி வரை பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். தர்மபுரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ எடை பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ எடை பிரிவில் நேகா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத்து பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபில் மனோ குரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்ககெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி 2வது இடத்தில் உள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தேரே இஷ்க்மே திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடிய பாடல் மஷூக் ரஹ்மான் வரிகளில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்திற்காக ஸ்ருதி ஹாசன் மற்றும் மே ஆர் அமீன் இணைந்து பாடிய பாடல். கார்த்திக் நேதா மற்றும் பிரசாந்த் வெங்கட் இணைந்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

என் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் ஜவான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் பிரியாமலியுடன் விவேக்கின் வரிகளில்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் 10 தள திரைப்படத்திற்காக ஏஆர் அமீன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் இணைந்து பாடிய பாடல். கபிலனின் வரிகளுக்கு இசை ஏஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக அனந்தாரா நந்தி பாடிய பாடல். சிவா அனந்த் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ்

0: கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராமமோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம்

பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமித்ரா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மான்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019 பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 உயிரிழந்தனர், 4 காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 3 காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் காயமடைந்தார். லித்வேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 3 வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. 3 இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010 இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிவக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு, இன்னும் குறைவுதான். அப்படியாப்பட்ட மனிதன் தனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை ஓர் அற்புத பரிசாக நினைத்து மகிழ்ச்சியாய் வாழ கத்துக்கொள்ளணும். மனிதனின் ஆயுட்காலம் அவரவர் வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடுது. உடற்பயிற்சி இல்லை, உடல் உழைப்பு கிடையாது. வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டியை கூட ரிமோட்னு சொல்லக்கூடிய கையில் இருக்கும் பொத்தான அழுத்தி இயக்கும் நிலைக்கு வந்துட்டோம். ஏன், அதை விட தலைக்கு மேல ஓடுற மின் விசிறிய கூட ரிமோட் கொண்டு இயக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் எப்படி நமது உடல் உறுப்புகள்லாம் ஒழுங்கா இயங்கும்? இரவுல ரொம்ப நேரம் கண் விழித்திருத்தல் இன்னொரு கெட்ட பழக்கம். காலை உணவை தவிர்த்தல் கூடாது. ஆனா இன்னைக்கு பலரும் இல்ல, சிலர் காலை உணவை தவிர்க்கிறாங்க. சிவக்குமார் ஐயா, ஆரோக்கியம் இல்லாத உணவுகளின் மீது இப்போ நம்ம இளவட்டங்களுக்கு அதிக நாட்டம் ஏற்பட்டிருக்கு. நமது நாடு, நமது பகுதி, இங்கு நிலவும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற உணவு வகைகளைத்தான் உட்கொள்ளணும். வெளிநாட்டு மோகம் கொண்டு அந்நாட்டு உணவு வகைகள் இங்க கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டா நமது உடலுக்குத்தான் கேடு. அப்புறம் சொத்து, பணம், காசு, துட்டுன்னு மனிதன் நடையில ஓட்டமா ஓடுறத பாக்குறோம். எதற்கு இந்த ஓட்டம்? யாருக்காக சம்பாதிக்கிறோம்? அதோடவா பழைய உணவு வகைகளை சூடு பண்ணி சாப்பிடும் பழக்கம் இருக்கு, தவறில்லையா? அப்புறம் கவலைகளை கட்டி கொண்டிருத்தல். நேற்று என்ன நடந்தது, நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் தான் கவலை. இன்னைக்கு என்ன எப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கணும். நமது அன்றாட வாழ்க்கையில

0: உணவை, நமது பகுதி உணவை முதன்மைப்படுத்தணும், உணவை தரமாக்கணும். கண்டதையும் கொட்ட நமது உடல் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. அதே போல நேரத்துக்கு உறங்கணும். சரியான தூக்கம், சரியான ஓய்வு அவசியம். இரவு நேர உறக்கம்தான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ள உதவும். தினமும் காலையில வெறும் வயித்துல வெதுவெதுப்பான நீர் குடிக்கணும். ஏதாவது ஒரு பழம் தினமும் நம் வயிற்றுக்குள்ள போகணும். ஒரு நாளைக்கு தேவையான 2.5-3 லிட்டர் தண்ணிய தவறாம குடிக்கணும். சிவக்குமார் ஐயா, இளநீர்லாம் ரொம்ப நல்லது. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள், தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட்டு, சின்ன வெங்காயம், பழங்கள், பருப்பு வகைகள்ல முடிந்ததை கிடைப்பதை காலையில சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்காம ஆரோக்கியமான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். அளவா சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. எறும்பை போல எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். ஓரிடத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்திருக்க கூடாது. ஒரு நாளைக்கு 3 வேளை உண்பதால் 2 வேளை தினமும் 20 நிமிடமாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யணும். எப்பவும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்கணும். இயந்திரங்கள் மட்டுமல்லாது உயிரினங்களோடு, குறிப்பா சக மனிதர்களோடு பழகணும், பேசணும். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள். அப்புறம் பாருங்க, நமக்குள்ளேயே ஒரு எழுச்சி, ஒரு உத்வேகம் உண்டாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

பாட்டும் பயணமும். நேரம் 7:36 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் மற்றும் சிந்தூரி இணைந்து பாடிய பாடல். மதன் கார்கேயின் வரிகளுக்கு இசை விஷால் சந்திரசேகர்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்துவாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், சக்திஸ்ரீ கோபாலன் மற்றும் ஐஸ்வர்யா சுரேஷ் பிந்த்ரா இணைந்து பாடிய பாடல். விக்னேஷ் சிவனின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர்.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சகா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் ரீதா தியாகராஜன் இணைந்து பாடிய பாடல் ஷபீரின் இசையில்.

0: இந்த நிகழ்ச்சியோட நான் கிளம்புற நேரமும் வந்துடுச்சு. மற்றொரு தொகுப்பில் இதே மாதிரி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் ஆர்ஜே யுவராஜ். நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.
1: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம், இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான்

பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா அவன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம எல்லாரும் இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால ரொம்ப அருமையான ஒரு தலைப்போடு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அருமையான தலைப்பு தான். உங்களுக்கு உங்களை முத முத உங்களுடைய முதல் சம்பளம் எப்படி செலவழிச்சிங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அந்த முதல் மாத சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போனோடனே அந்த முதல் சம்பளம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதை எந்த மாதிரி செலவழிச்சிங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு அலைகளை மீண்டும் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் போடலாம். அப்புறம் நீங்கள் கால் பண்ணி நம்மளோட பேசலாம். இந்த ரெண்டு வழியெலாம் நீங்கள் நம்மளோட பேசலாம். எப்படியெல்லாம் வருது பதில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாம். வேலாயுதம் படத்திலிருந்து மாயம் செய்தாய் பாடல் எல்லாருக்காகவும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

0: நீ கூறினால உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை எப்படி நீங்கள் வந்து செலவழிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ அதில் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ்புக், அப்புறம் வந்து நீங்கள் காலர்ஸ் மூலமாகவும் வரலாம். ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, வணக்கம், நீ கூறின நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் மாத சம்பளத்தில் பூ வாங்கி கடவுளை வேண்டிக் கொண்டு அணிவித்தேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து. இன்னும் உங்களுடைய பதில் ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்கட்டும். நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சார், கலா பேசுறேன் சார்.
0: கலா எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. கலா
1: சார், நான் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலை பண்ணேன் சார். வேலை போட்டு கம்பெனியில பேமெண்ட் வாங்கி அம்மாட்ட கொடுத்தேன். அம்மாக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு சார். முதல் சமைச்சல் தான்.
0: நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி, நன்றி.
1: அம்மா பத்து பிறந்த நாள் தான் அப்பவே.
0: அன்னைக்கு
1: அன்னைக்கு அம்மா பிறந்த நாள்.
0: ஓ, அதனால டூ இன் ஒன்னா முடிச்சு விட்டீங்க.
1: அவங்க அதை ஃபஸ்ட் அவங்க அம்மாவுக்கு நான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் சார் அது அம்மா ஆசிரியர் பண்ணுங்க.
0: ஓ, நன்றிங்க.

0: நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி, நன்றி. அன்னைக்கு
1: சொல்லுங்க.
2: முதல் மாதம் 1968 ஜூலை 18 முதல் மாதம் சம்பளம் வாங்கினேன்.
0: வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க.
3: 1976 கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு துணிமணி எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து அம்மாட்ட காசு கொடுத்து குடும்பத்தை பாத்துக்குமா
0: அப்படின்னா
3: ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் இப்ப சந்தோஷம் பண்ணி பிஷேட் ஆகுது சார்.
0: நல்லதுங்க, நல்லதுங்க, வாழ்த்துக்கள். அந்த உங்க உங்க கொடுத்தோன்னு அம்மா என்ன சொன்னாங்க?
3: அம்மா என்னடா நீதான் சம்பளம் வாங்கி செய்யணுமா
0: அப்படின்னா
3: சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு 2 முட்டை வச்சாங்க.
0: 2 முட்டை பாருங்க. அது வந்து நீங்க கொடுத்ததுனால ஒரு சந்தோஷம் அப்படிங்கறது தாண்டி
3: எப்பவுமே மேல பாஸ் ஆகும் சந்தோஷம். ஆமா,
0: அம்மாங்கிறதே தனிப்பாசம். நன்றி. பரவாயில்ல, உங்களுடைய அன்பு நிலைத்திருக்கும், அவங்களுடைய அன்பும் உங்கள்கிட்ட நிலைத்திருக்கும், அவ்வளவுதான். நன்றிங்க, நன்றி. வணக்கம்
4: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க
4: ஐயா. என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சம்பளம் வரும்பொழுது என்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அம்மாவுக்கு வந்து புடவை எடுத்து கொடுத்தேன், அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை அப்படிங்கறது எடுத்து கொடுத்தேன். அப்புறம் எனக்காகவும் நான் கொஞ்சம் காசு அப்படிங்கறத செலவழிச்சுக்கிட்டேன் ஐயா.
0: கண்டிப்பா எல்லாரும் ஒப்பாங்க. அந்த சம்பளத்துல முதல்ல நீங்க யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு யோசிச்சீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி.
4: அப்ப அம்மா அப்பாக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அவங்களுக்கு ட்ரெஸ் தான் நான் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாவும் அந்த தருணம் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டேன் ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி.
4: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் சார். சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி.
5: நான் வந்து ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கும் போது இதுதான் வாங்கி கொடுக்கணும் அதுதான் வாங்கி கொடுக்கணும்லாம் நான் எதுவுமே.
0: மொத்தமா சாலரியே கொண்டு கொடுத்துட்டீங்களா?
5: ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சாமிக்கு அதுல ஒரு அதுல ஃபர்ஸ்ட் நோட் எடுத்து சாமிக்கு குலதெய்வ போட்டோ இருக்கும் அதுல வச்சிருவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல வச்ச காசு எடுத்துட்டு உண்டியல போட்டுருவேன். அதனால ஃபர்ஸ்ட் ரூபா நோட் எடுத்து குலதெய்வத்துக்கு வச்சு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்பா அதெல்லாம் வாங்கிக்கலாம் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா வாங்கிக்கிட்டு சந்தோஷமா ஒரு நோட்டை இதை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. தவிர ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. சம்பளம் வாங்கின அப்படின்னு கொடுத்தேன். அவ்வளவுதான். ஒரு பழம் ஸ்வீட் மட்டும் மேங்கோ வாங்கிட்டு போனேன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஃபார்மாலிட்டி அதெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல. நார்மலா கொடுத்தேன். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. நானே அப்பாக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நானே வச்சுட்டேன்.
0: இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த சம்பளம் வாங்கின நாள்ல நீங்க கொடுப்பீங்க அப்படியா?
5: ஃபர்ஸ்ட் தடவை வாங்கினது
0: இல்ல சாமிக்கு எடுத்து வைப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே.
5: ஃபர்ஸ்ட் தடவை சாலரி வாங்கிக்க அப்போ சாமிக்கு வைக்க கூடாதா?
0: அத சொல்லலங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் அந்த சம்பளம் வாங்கின முதல் சம்பளம் வாங்கின நாள்ல நான் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
5: எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் ஒரு சொல்லுவாங்களே முடிஞ்சு வைங்க கடவுளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருவேன் கடவுளுக்கு. இந்த செயல் எந்த கஷ்டம் இல்ல, இந்த செயல் நல்லபடியா நடக்கணும், இது நல்லா சக்சஸ் ஆகணும், எந்த வேலைனாலும் எனக்கு அது நல்லபடியா முடியணும்ட்டு ஒரு சின்ன தொகை ஒரு ஒரு 50 ருபீஸ் எதுவோ அந்த கோவிலுக்காக நான் எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு அந்த சேலை தொடங்கும் போது அது வந்து சக்சஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு அந்த மாதிரி நான் சாமிக்கு ஃபர்ஸ்ட் தடவை சேலரி வாங்கினா

நன்றி நன்றி சாந்தி. அருமையா சொன்னாங்க. முதல் மாத சம்பளத்தை நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, யாருக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தோம். அது ஒரு உணர்வாளரினுடைய தொகுப்பு. ரொம்ப அருமையா உங்களுடைய பதில் வந்துகிட்டு இருக்கு. வரட்டும். இப்போதைக்கு காதலர் தினம் படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், உன்னிமேனன் ஸ்ரீகுமார் இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வயிறு நல்ல வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:28. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுருக்கோம் நீ கூறினால். நீ கூறினாலும் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை எப்படி செலவழிச்சிங்க, என்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த தருணத்தை வந்து உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய நம்பர் 2952-08-53 அல்லது 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசுங்க. இப்போ யார் இங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம் சார். நான் ராயப்பேட்டையில லலிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க லலிதா.
1: நான் வந்து 1970 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின்
0: பண்ணேன்.
1: அப்ப டேக் ஹோம் பே 310 ரூபாய் தான்.
0: ஆஹா.
1: சோ முதல் மாச சம்பளம் அம்மாட்ட கொடுத்து ரேஷன் பொருட்கள் எல்லாம் வாங்கினேன் நான்.
0: ஓ,
1: ரொம்ப பெருமையா இருந்தது. அப்போ
0: அம்மாட்ட கொடுத்துட்டீங்க முதல் மாத சம்பளத்தை?
1: ஆமா ஆமா ஆமா. அம்மாட்ட கொடுத்தோன்னா அம்மா ரேஷன் பொருட்கள் எல்லாம் வாங்கினாங்க. வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்க நம்ம பணத்துல வாங்கினாங்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாவே இருந்தது எனக்கு.
0: நல்லதுங்க. நன்றி நன்றி
1: நன்றி.
0: சர்வராஜன் பேட்டையிலிருந்து தீனா அனுப்பியிருக்கிறாரு. நான் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த பொழுது முதல் மாத சம்பளத்தை எனது அம்மா வங்கிக் கணக்கில் செலுத்தினேன். அது மிகவும் அகமகிழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தித்திக்கும் இரவு வணக்கம். நீ கூறினால் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. தியாகராய நகர்லிருந்து ரங்கராஜன் அனுப்பியிருக்காரு. குறுக்குப்பேட்டை முத்துமாரி, நான் முதல் மாத சம்பளம் வாங்கி என் அம்மாவிடம் கொடுத்தேன். என் அம்மா நீ சேர்த்துவை என்று சொன்னார்கள். நான் சேர்த்து வைத்து ஒரு வளையல் வாங்கினேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். எனது முதல் மாத சம்பளத்தை என் அம்மாவிடம் கொடுத்தேன். அதை அவர்கள் இறைவன் காலடியில் வைத்து வணங்கிவிட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் என் அம்மாவிடம் ரெக்கார்ட் பிளேயர் வாங்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்று சொன்னவுடன் உடனே எடுத்து கொடுத்து விட்டார்கள். உடனே நான் ரெக்கார்ட் பிளேயர் வாங்கினேன். இன்னும் என் அம்மா ஞாபகம். பார்த்தீங்களா எங்கிட்டு கொடுத்து எப்படி வாங்கியிருக்கிறாருன்னு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அனுப்பியிருக்கிறாரு. வீர ராகவன் அனுப்பியிருக்காரு. நெஞ்சில் நிறை வணக்கம். நிறைவு தந்த தலைப்பு: முதல் பார்வை, முதல் சந்திப்பு, முதல் நட்பு, முதல் இனிமை, எல்லாமே வாழ்வின் வளமை, குளுமை, பெற்ற உழைப்பின் சன்மானம், பொருளுக்கு சமர்ப்பணமானது, திருப்பதி சென்று திருப்பம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு வீரராகவன். நீ கோரினா நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். என் முதல் 3 மாத சம்பளம் அம்மாவிடம் கொடுத்து விட்டேன். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சிறப்பு அருள் பொழிவு செய்து வழிபட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நீ கூறினா நிகழ்வுக்கு பதில்: முதல் சம்பளத்தில் பூ வாங்கி கடவுளை வேண்டினேன் அப்படின்னு சொல்லி பிரேம்நாத் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் உங்களுடைய பதிலை ஃபேஸ்புக்கில் நீங்கள் அனுப்புங்க. இப்போ நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். காஞ்சிபுரத்துல கமலாவரதன்.
0: சொல்லுங்க கமலாவரதன்.
2: சார், எங்க சிஸ்டரோட மேரேஜ் நான் 75 ஜாயின் பண்ண ஐசிஎஸ்சி சைல்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவேன். ஆரம்பமே அப்பதான். அவங்களுக்கு வந்து 76 மேரேஜ். அப்போ எங்க 10 மேரேஜ் ஆகும்போது நான் 10 சாரி
0: வாங்கினேன்
2: அவங்களுக்கு கொடுத்தது. இல்ல என்ன கமலா, நல்லா பரவாயில்ல. 10 வச்சு நான் வேலைக்கு போய் கவர்மெண்ட்ல வேலை கட்டிக்கு நீங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதனால வந்து நான் கட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்ககிட்ட வாங்கிட்டு பெருமாளுக்கு வச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்க நல்லா இருக்காங்க, அவங்க பையன் நல்லா இருக்காங்க. அதை இன்னும் என்னால மறக்கவே முடியாது.
0: நன்றிங்க. நன்றி. கேக்குறக்கே நல்லா இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராஜலட்சுமி வெஸ்ட்மாங்கலம் சார்.
0: சொல்லுங்க மேடம்.
3: முதல் மாச சம்பளம் வாங்கின அனுபவம் தானே டாபிக் கேட்டீங்க?
0: ஆமா.
3: அது எனது கணவர் வந்து கடை வச்சிருந்தாங்க. அதனால நான் வீட்டுல உள்ள பொம்பளைதான். அது முத மாச சம்பளம்ங்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அவங்க எங்க மாமியார் தான் இந்த ஒயர் கூட போடுறதுன்னு ஒண்ணு இருக்கும். ஒயர் கூட போடுறது பிளாஸ்டிக் பூ ஒண்ணு ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, அத கோத்தி கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தோம்னா அந்த மாசத்துக்கு ஒரு காசு கொடுப்பாங்க. அத வாங்கி அத வந்து அதுல ஒரு சந்தோஷம். அதுல 200 ரூபா 300 ரூபா அப்பவே நான் சொல்றது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அத வாங்கிட்டு வந்தா ஆனா என்ன

0: மாமியார் எனக்கு கீழே எங்க நாத்தனார் ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க, பெரிய குடும்பம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, தாத்தா வாங்கிட்டு வர்ற இன்னைக்கு அந்த பசங்களையும் ஆச்சுக்கிட்டு என்னையும் ஆச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு சினிமா பத்துக்கு அந்த ஏதோ ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஈவினிங் ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு செருப்பு அதுமே
1: எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கேன், மகிழ்வா இருந்திருக்கேன், அது போதும்.
0: அது இருந்தா அது ஒரு அனுபவம். இன்னொன்னு, இப்ப வந்து இந்த முதல்வர் திட்டத்துல மகளிர் உரிமை தொகையே ஏதோ ஒண்ணு அது வாங்கினது, இப்ப அது அலாட் ஆகி அந்த போன்ல வந்தப்ப பார்த்தப்ப அது ஒரு பெரிய சந்தோஷமா, ஆகா நமக்கு ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம வருவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்.
1: இந்த அனுபவமும்
0: எனக்கு மறக்க முடியாது சார். ரொம்ப நன்றி சார்.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க பொன்ராஜ்.
2: ஏன்னா 1985 சார் நான் மொத மொத வேலைக்கு போனது வந்து ஊதுவத்தி உருட்டுறதுக்கு. ஊதுவத்தி அது வார சம்பளம் தான். வாரம் எனக்கு வந்து நான் சம்பாதிச்சது வந்து 20 ரூபாய் சார். அந்த 20 ரூபாய் கொண்டு நான் எங்க அம்மா கிட்ட எதுவும் செலவு பண்ணல, அப்படியே எடுத்துட்டு தான் நான் போனேன். எங்க அம்மாட்ட கொடுத்தேன். எங்க அம்மா வந்து மூஞ்சி மூளை வச்சுக்கிட்டு வாங்கவே இல்லை அந்த காசை. அதான் அது அப்படியே கொண்டு போய் சாமி படத்துல வையி கிட்ட வச்சுட்டு வா அப்படின்ட்டு வச்சிருந்துட்டாங்க. ஏன் ஏமா சந்தோஷமா இல்லன்னா, படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு நாங்க சாப்பிடணுமாடா. எங்க அம்மா நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வருத்தப்பட்ட ஒரே ஆள் எங்க அம்மா தான். எங்க அம்மா படிக்கல, ஆனா வந்து என்ன படிக்கிறதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் படிக்காம வேலைக்கு போனேன், அடம்பிடிச்சு போனேன் வேலைக்கு. அதனால அந்த சம்பளத்தை மொத சம்பளத்தை மனசாரவே வாங்கல, கையிலும் வாங்கல அவங்க. அது அது இன்னும் எனக்கு வந்து இப்போ ஏன்டா படிக்கல, எங்க அம்மா படிச்சு வச்சுதான் படிச்சிருக்கலாமோ ஒரு வருத்தம் வந்து அந்த முதல் மாசம் சம்பளத்துல அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் கொடுக்க முடியலையே, வருத்தத்தை தானே கொடுத்தேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு சார்.
1: சரிங்க, சரியாகும். உங்க குழந்தைகள் படிச்சு எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அவ்வளவு போதுங்க, அவ்வளவு போதுங்க. சந்ததுல இருந்து கடந்து வந்துட்டீங்க. அது இப்ப உள்ள தலைமுறை வந்து நல்லா படிச்சு மேல வர்றதுக்கான நீங்க உறுதி கொடுத்துருக்கீங்க,
2: அவ்வளவுதான்.
1: நன்றி. கேக்குறேன். நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முந்திரி பழம் பறிக்க வேலைக்கு போவேன். அந்த 2 மாதங்களில் 10,000 கிடைக்கும். கூடுமான வரை அவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வேன், மற்றபடி செலவு போக சேமிப்பில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தேவநர் ஜோதிலட்சுமி அனுப்பியிருக்காங்க. இன்னும் உங்களுடைய பதில் வந்துகிட்டே இருக்கட்டும். இப்போதைக்கு பாடல் வந்து ஜோதா அக்பர் படத்திலிருந்து ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: நேரம் 8:50. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கோரினால் உங்களுடைய முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணீங்க, எப்படியெல்லாம் அந்த தருணத்தை உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம், நான் முதல் மாத சம்பளம் வாங்கியது ரூபாய் 1000 மட்டுமே. அதாவது 1889 அப்படியே என் சித்தியின் கையில் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கினேன். நினைவூட்டிய பண்படைக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியநாதன் அனுப்பியிருக்கிறார் அம்மாப்பேட்டையிலிருந்து. நீ கோரினா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் மாத சம்பளத்தை அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க, என்னுடைய ஏடிஎம் கார்டு அப்பாட்ட கொடுத்துட்டு அவங்க தான் எனக்கு எடுத்து காசு கொடுத்தாங்க. அந்த தருணம் ரொம்ப அது மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. யார்? திருமலைசை அஸ்வினி நாகராஜன், கள்ளி அகமது அனுப்பியிருக்கிறாரு. கலீல் அகமது அனுப்பியிருக்கிறாரு. என்னுடைய முதல் மாத சம்பளத்தை வாங்கி அம்மாட்ட கொடுத்தேன், அவங்க 20 ரூபா கொடுத்தாங்க, நாங்கள் எல்லோரும் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி 2 வணக்கம் வாழ்த்துக்கள். என் முதல் சம்பளத்தை வாங்கி என் அம்மாவிடம் கொடுத்தேன், சினிமா பார்க்க கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அனுப்பியிருக்கிறாரு. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், நான் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும்போது முதல் மாத சம்பளத்தை எனது அம்மா வங்கி கணக்கில் செலுத்தினேன். அது மிகவும் மகிழ்ச்சியாக தருணம், நினைவூட்டி உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தித்திக்கும் 2 வணக்கம். நீ கூறினா நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, நன்றி வாழ்த்துக்கள். தியாகராய நகர் ரங்கராஜன், குறுக்குப்பேட்டை முத்துமாரி, நான் முதல் சம்பளம் வாங்கி என் அம்மாவிடம் கொடுத்தேன், என் அம்மா சேர்த்து வை என்று என்னிடம் கொடுத்தார்கள், நான் சேர்த்து வைத்து வளையல் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லது, நல்ல அருமையான தருணங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்கள் என்ன சொல்கிறாங்க காலில் வந்தவங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்
2: சார்.
1: வணக்கம், யாருங்க? சொல்லுங்க மேடம்.
2: நான் முதல் மாத சம்பளம் சொல்ல முடியாது சார், நான் வெளியில போய் எல்லாம் சம்பாதிக்கல, வீட்டுல வந்து அந்த பத்திரிகை எல்லாம் எழுதுவேன், அதுல பணம் வரும். அது ஒரு 30-35 வருஷம் முன்னாடி. அப்ப வந்து அதுல தேவையான 200-300-500 வரைக்கும் கூட வரும் நம்ம எழுதுறதை பொறுத்து. அது வந்து எங்க ஹஸ்பண்ட் கொடுக்கும் போது நீயே வச்சுக்கோ, தேவையான வாங்கிக்கோ
1: அப்படின்னாங்க.
2: எழுதுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவேன், பேப்பர், ஸ்டாம்ப், பென், அந்த மாதிரி எல்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் அதுக்கு பணம் கொஞ்சம் நல்லா சேர்ந்தது. அதுல கேட்டரிங் ஆரம்பிச்சேன் குட்டியா
1: வீட்டுக்குள்ளேயே,
2: நல்லா ஓடிச்சது, டிஃபன் மட்டும் காலையில மட்டும். அப்புறம் அதுல வந்து அந்த பணத்தை வந்து அதையும் யாரும் எடுக்கல, நீங்களே பண்ணுங்க, இஷ்ட போல பண்ணு நல்லா அப்படின்னு சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்ப டெய்லி வந்து 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன்,

0: வேலையை தாண்டி நம்மளுக்கு மன நிறைவு தரக்கூடிய ஒன்று. மனிதர்களுக்கு கொடுக்கிறது தான் கடவுளுக்கு கொடுக்கிறது.
1: அந்த மாதிரி என்னோட சந்தோஷமா போச்சு. அந்த மாதிரி நல்லா ஓடிச்சு. அதுதான் எனக்கு வெளியில போய் நான் எதுவும் செய்யல. இது பண்ணதான் எல்லாமே.
0: சரிங்க, நன்றிங்க.
1: உங்க எழுத்து துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: நண்பருக்கு இரவு வணக்கம்.
0: யாருங்க?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம். இப்பதான் நீங்க இப்பதான் நீங்க மெசேஜ் உங்க மெசேஜ் படிச்சேன்.
2: ஆமா, என் பொண்ணு போடுது சார்.
0: ஓ சரி சரி.
2: நான் போறது என் பொண்ணு போடும் சார். முதல் சம்பளமே வாங்கி எங்க அம்மாவுக்கு கம்மல் வாங்கி கொடுத்தேன் சார். அப்ப எவ்வளவு? ஒரு நான்கு இது சார், நாலு ஐம்பது, நாலு ஐம்பது சம்பளம் ஒரு நாளைக்கு சார். மொத்தம் மாசம் வந்து 750 கட்சிது சார். அந்த முதல் சம்பளத்தையும் எங்க அம்மாவுக்கு கம்மல் வாங்கி கொடுத்தேன் சார். ரொம்ப என்ன பாராட்டினாங்க. முதல் சமத்துல நீ வாங்கி கொடுத்துட்டியாடா, உன் செல்லு கூட எடுத்துக்கலையாடான்னு.
0: சரி, உங்களுக்கு திருமணம் திருமணம் ஆயிட்டதா? உங்க உங்க குழந்தை போட்டு உங்க பொண்ணு போட்டதுன்னு சொன்னாங்களே, அவங்க வந்து சாலரி கொடுத்தாங்களா உங்கள்ட்ட?
2: ஆமா சார், ஆமா சார். எங்க பொண்ணு வேலை செய்ய குடுத்துச்சு சார். அது எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யுதுயா. ஆமா சார், எனக்கு கொடுத்தாங்க. அது அப்படியே பேங்க்ல போட்டு விட்டேன் சார்.
0: சரி,
2: யூஸ் ஆகும் லாஸ்ட்ல இருந்து.
0: நல்லதுங்க, நன்றி.
2: மாசம் நீ போட்டு விடுவா பேங்க்ல. போட்டு சொல்லிட்டேன் சார். அது பேங்க்ல போட்டு ஏடிஎம் கார்டும் அந்த அம்மா காலையும்
0: கொடுத்துட்டேன்.
2: எப்ப தேவைன்னாலும் ஒரு 50-100 எடுத்துக்கு மாசம் செலவுக்கு உனக்கு கொடுத்துட்டு சார்.
0: நல்லதுங்க, நன்றிங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: சொல்லுங்க பாபு.
3: அதாவது முதல் சம்பளம் வந்து சார் வாங்கும்போது வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தது சார். அந்த வந்து நினைவுகளை வந்து மறக்க முடியாது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவு குறைந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
0: நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் சார். முருகன் பேசுறேன் சார், கேக்கினார்ல இருந்து.
0: சொல்லுங்க முருகன்.
4: ரெண்டு அவர் வேலை படிக்கும் போது வேலை பார்த்தேன் சார். சைக்கிள் காத்தடிப்பாங்க சார். அந்த வேலை பார்த்தேன். 60 வயசா சம்பளம் ஓகேங்களா. டெய்லி கொடுப்பாங்க இல்ல வாரம் கொடுப்பாங்க. அது அப்படியே வீட்டுல கொடுத்தா அந்த சைக்கிள் அடிச்ச காத்தடிச்ச ஞாபகத்துக்காக சைக்கிள் பம்பும் இப்போ வாங்கி வச்சிருக்கேன் சார்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு மகிழ்வான ஒரு தருணம். ரெண்டாவது, நிறைய பேர் ஒரு நிறுவனத்தில் போய் சேர்ந்து தான் வேலைக்கு போய் தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னால, நீங்களே சொந்தமாக, அந்த சாந்தா மேடம்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்களே சொந்தமாக ஏதோ ஒரு தொழில் ஆரம்பித்தோ அல்லது நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோ, அந்த நீங்கள் அப்படிங்கிற இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய முழு உழைப்பையும் நீங்கள் வந்து மனதார போடுறீங்கல்ல, அந்த பணம் வரும் பொழுது இன்னும் ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. பகிர்ந்து கொண்டு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா. நிறைவு பாடலாக குஷி படத்திலிருந்து மேக்ரீனா பாடல், வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளை, தெய்வா அவர்களுடைய இசையில் பாடல், தெய்வன் அவர்களுடைய குரலில் நம்மளுக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க விரைந்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வருவதாக இருந்ததால் கடம்பூர் அல்லோலகல்லோலப்பட்டது. இவர்கள் இருவரும் கடம்பூரை சென்றடைய, அங்கே தங்க வேண்டாம், யார் கண்ணிலாவது சம்புவரையருடைய படைகள், யார் கண்ணிலும் பட வேண்டாம் என்பதற்காக வழியிலே இருக்கக்கூடிய காட்டிலோ அல்லது வீரநாராயணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ தங்கலாம் என்று முடிவெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே ஐயனார் கோயில் ஒன்று தென்பட அங்கே தங்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நோக்கி செல்ல துவங்கிய போது வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. நாலாபுரமும் இருண்ட மூங்கில் தோப்புக்குள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய இடைவெளியில் மிக மங்கலாகத் தெரிந்த வெளிச்சத்தில் ஐயனாருடைய வாகனங்கள் உயிர் பெற்று அசைவதாகத் தோன்றின. ஒரு யானையும் ஒரு குதிரையும் இடம்பெயர்ந்து நகர்ந்தன. கண்ணால் கண்ட இந்த அற்புதத்தை நம்புவதா இல்லையா என்று தெரியாமல் வந்தியத்தேவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். ஆனாலும் ஐயனாருடைய

0: அற்புத சக்தியை ஆழ்வார்க்கடியானுக்கு உடனே உணர்த்திவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. வைஷ்ணவரே, பார்த்தீரா என்று அவன் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் அவனுடைய கையை இறுக்கி பிடித்து உதட்டில் விரல் வைத்து சமிக்ஞையை காட்டி பேச்சை நிறுத்தினான். பின்னர் இறுக்கி பிடித்த கையினால் வந்தியத்தேவனை பற்றியவாறு அவனை இழுத்துக்கொண்டு அந்த மூங்கில் புதருக்கு பின்னால் சென்று நன்றாக மறைந்து நின்றான். குதிரையும் யானையும் அசைந்து சிறிது விலகிக் கொடுத்தன அல்லவா? அப்படி விலகிக் கொடுத்து இடைவெளி ஏற்பட்ட இடத்தில் ஒரு மனிதனுடைய தலை மட்டும் தெரிந்தது. அந்த தலை அப்பாலும் இப்பாலும் திரும்பி நாலுபுறமும் பார்த்தது. அய்யனாருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தோன்றி நாலாபுறமும் சுழன்று விழித்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. எவ்வளவோ பயங்கரங்களை பார்த்திருந்த வந்தியத்தேவனுடைய மெய் சிலிர்த்தது. ஆனால் தன்னை பிடித்திருந்த ஆழ்வார்க்கடியான் கை சிறிதும் நடுக்கமுறாமலும் தளராமலும் இருந்ததை அறிந்து வந்தியத்தேவன் நெஞ்சுறுதி கொண்டான். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தலை எழும்பி மேலே வந்தது. ஒரு மனிதனுடைய மார்பு வரையில் தெரிந்தது. பிறகு அந்த மனிதன் முழுமையான உருவத்துடன் கிளம்பி மேலே வந்தான். அந்த மனிதன் வெளிவந்த இடத்தில் ஒரு சிறிய பிளவு கரிய இருள் சூழ்ந்த பாதாள பிலத்வாரத்தைப் போல பயங்கரமாக வாயை திறந்து கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்த பின்னர் அந்த மனிதன் யார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பணியாளனாக இருந்து கொண்டே ரவிதாசனுடைய சதி கும்பலிலும் சேர்ந்திருந்த இடும்பன்காரிதான் அவன். இதை இருவரும் ஏக காலத்தில் அறிந்து கொண்டதும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் வியப்பை சமிக்கையினாலேயே தெரிவித்துக் கொண்டார்கள். இடும்பன்காரி திறந்திருந்த துவாரத்தை அப்படியே விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஐயனார் கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். சிறிது நேரத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருந்து முணுக்கு முணுக்கு என்று வெளிச்சம் தெரிந்தது. கோயிலுக்குள் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: தம்பி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற
0: என்று முணுமுணுக்கும் குரலில் அடியான் கேட்டான். ஐயனார் சக்தியுள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். குதிரைக்கு உயிர் வந்ததை பார்க்கவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
1: அது சரி, இப்ப வந்தானேன், அவனை பத்தி என்ன நினைக்கிற?
0: அவன் ஐயனார் கோயில் பூசாரி போல இருக்கிறது. நாமும் போய் சுவாமி தரிசனம் செய்யலாமா?
1: கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. இன்னும் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு வராங்களான்னு பாத்துக்கலாம்.
0: இன்னும் யாரேனும் வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
1: பின்ன எதுக்காக அவன் விளக்கு போடுறான்?
0: பூசாரி கோவிலுக்கு விளக்கு போடுவதில் ஆச்சரியம் என்ன?
1: தம்பி, அவன் யாருன்னு தெரியலையா?
0: நன்றாக தெரிகிறது. கொள்ளிடத்தின் தென்கரையில் எனக்கு குதிரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானே அந்த இடும்பன்காரி இவன்தான். இப்போதும் இவனிடம் குதிரை கேட்கலாம் என்று பார்க்கிறேன்.
1: நல்ல யோசனை செஞ்ச.
0: உமக்கு பிடிக்கவில்லையோ?
1: இடும்பன்காரி உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தவன் மட்டுமல்ல, ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவன்.
0: அப்படியானால் இன்னொரு நல்ல யோசனை தோன்றுகிறது.
1: என்ன என்ன?
0: இடும்பன்காரி ஐயனார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து வந்து முளைத்தான் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன்.
1: அது எப்படி முடியும்?
0: அவன் வெளியே வந்த துவாரத்தில் நான் உள்ளே புக முடியாதா?
1: முடியலாம். ஆனா அதுல இருக்கிற அபாயங்கள்.
0: அபாயம் இல்லாத காரியம் எது?
1: அப்புறம் இஷ்டம்.
0: வைஷ்ணவரே, நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள்.
1: அதுக்கு என்ன கஷ்டம்? நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரங்க வழி எங்க போகணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா?
0: தோன்றுகிறது சுவாமி, தோன்றுகிறது. அது சரிதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: அதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்?
0: ஏதேனும் ஒரு சமயத்தில் உபயோகப்படலாம், யார் கண்டது? அந்த சமயம் சற்று தூரத்தில் வேறு பேச்சு குரல்கள் கேட்டன. தாமதிப்பதற்கு நேரமில்லை வைஷ்ணவரே. நான் திரும்பி வருகிற வரையில் இங்கேயே இருப்பீரல்லவா? அல்லது சுக்ரீவன் வாலிக்கு செய்தது போல செய்து விடுவீரோ?
1: உயிர் உள்ள வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வருவது என்ன நிச்சயம்?
0: உயிர் இருந்தால் நானும் திரும்பி வருவேன். இவ்விதம் சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் நாலே பாய்ச்சலில் துவாரம் தெரிந்த இடத்தை நோக்கி ஓடினான். அதற்குள் இறங்கினான். மறுகணமே அந்த இரண்ட பள்ளத்தில் மறைந்தான். விலத்வாரம் அவனை அப்படியே விழுங்கி விட்டதாக தோன்றியது. கோயிலுக்குள் சென்றிருந்த இடும்பன்காரி வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். திறந்திருந்த துவாரம் கண்ணில் பட்டது. உடனே அவ்விடம் சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்த சூலாயுதத்தை சுழற்றி திருகினான். இடம்பெயர்ந்து அகன்றிருந்த யானையும் குதிரையும் மறுபடியும் நெருங்கி வந்தன.

0: துவாரம் அடைபட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. இந்த காரியத்தை செய்துவிட்டு இடும்பன்காரி மறுபடியும் வாசற்படியண்டை வந்தான். அதே சமயத்தில் ரவிதாசன், சோமன், சாம்பவன் முதலியவர்களும் வேறு திசையிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மூங்கில் காட்டுக்கு பின்னால் இன்னும் நன்றாக மறைந்து கொண்டான். கோவில் வாசற்படி மேல் ரவிதாசன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் தரையில் அமர்ந்தார்கள்.
1: தோழர்களே, நாம கைகொண்ட விரதம் நிறைவேறும் சமயம் நெருங்கிடுச்சு
0: என்றான் ரவிதாசன்.
2: இவ்வாறு 6 மாசம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன்.
1: ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பி விட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிடவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம்

0: விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பி விட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிடவன்னவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம்.
1: வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்?
0: ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வைக்கிறவன் அல்ல. இனி யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான்.
1: அவனுடைய சகோதரி சொல்லி அனுப்பிய செய்தி போய்ச் சேர்ந்தால்?
0: அது எப்படி போய்ச் சேர முடியும்? செய்தி கொண்டு போன வாலிபனைத்தான் காட்டில் கட்டி போட்டு விட்டு வந்தோமே.
1: அழகுதான், அவனை இன்னைக்கு காலையில கொள்ளிடத்தின் வடகரையில பார்த்தேன். அவனோடு நம்ம இன்னொரு பகைவனும் சேர்ந்திருக்கான்.
0: அது யார்?
1: போலி வைஷ்ணவ வேஷதாரி.
0: அப்படியானால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆதித்த கரிகாலனை சந்திக்காமல் தடுத்து பார்க்க வேண்டும்.
1: தும்பா விட்டுப்புட்டு வாழை பிடிக்கிற கதை யாருக்குது? கையில் அம்பிட்டவன அங்க ஊர் வழியா தீர்த்திருக்கலாம். ராணி எதுக்காக அவனை உயிரோட விட சொன்னாங்க தெரியலையே.
0: தோழர்களே, எனக்கும் அது அப்போது புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் தெரிந்து கொண்டேன், ராணி என்னையும் மிஞ்சிவிட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் வந்தியத்தேவனை உயிரோடு விடச் சொன்னாள் ராணி. அதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்தியத்தேவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வைஷ்ணவரைக் கொண்டால் சிறிதும் தயங்காமல் உயிரை வாங்கிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் ரவிதாசன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: உலகமே தடங்கள் மயந்தான். மாய மந்திரவாதிகளும் மாய மோகினிகளும் சதிகாரர்களும் சிநேக துரோகிகளும் பித்துக்குள்ளி பெண்களும் ஒற்றர்களும் இவற்றோட ஆழந்தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைஞ்ச உலகம். இந்த சிந்தனையில் பழையாறை விட்டு புறப்பட்டான் வல்லவரையன். இங்கே ஐயனார் கோவிலில் ஒரு பிலத்வாரம் அவனை கவருது. எதுக்கும் ஆழ்வார்க்கடியான கேட்குறான். இடும்பன்காரி வெளியே வந்தான், அது வழியாக நான் உள்ளே போக முடியாதா? முடியலாம், ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள். இப்படி திருமலையப்பன் தயங்குவான்னு எதிர்பார்த்து அபாயம் இல்லாத காரியம் எதுன்னு தனக்கே உரிய பரபரப்போட செயலில் இறங்கிட்டான். நல்லது, இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகளை பார்ப்போம். குக்கிராமமாக இருந்தாலும் ரம்யமான இயற்கை சூழலில் ஐயனார் கோவில் அமைஞ்சிருப்பதை காணலாம். கிராம எல்லைகளில் நீர்நிலைக்கு அருகில் சுடுமண்ணால் ஆன பெரிய யானையும் குதிரையும் ஐயனார் கோவிலை அடையாளம் காட்டிடும். சாஸ்தா ஹரிஹர புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் ஐயப்பன் சிவபெருமானின் ஞானத்தையும் மோகினி வடிவில் விஷ்ணுவின் மாயையையும் இணைத்த ஓர் அவதாரம். அறத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துறதால தர்மசாஸ்தான்னு வணங்கப்பெறுகிறார். வேண்டுதல் நிறைவேறினதும் சுதையாலான குதிரை யானை உருவங்களை பக்தர்கள் காணிக்கையா செலுத்துவாங்க. இந்த முறைக்கு உருவாரம் எடுத்தல்னு பேர். பிலத்வாரம், பிலம் என்பதன் பொருள் குகை, பள்ளம், வளை. துவாரம் வாயில், திறப்பு, வழி. பிலத்வாரம் குகைக்கான திறப்பு, கீழறைக்கான வழி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அகோபிலம் என்னும் திருச்சிங்கவேல் குன்றம். அகோ சிம்மம், பிலம் குகை. மாங்காட்டு தல புராணத்தில் பிலத்வாரம் பற்றின குறிப்பு வருது. ஊனக்கண்ணால் காண முடியாத நுண்ணிய பிலத்வாரத்தில் கடுந்தவம் மேற்கொண்டாள் தேவி. காமேஸ்வரரின் ஆணைக்கு இணங்க அந்த பிலத்வாரத்தின் வழியே பூமியில் வெளிப்பட்ட இடம்தான் காமாட்சியம்மன் கோவில். சுக்ரீவன் வாலிக்கு செஞ்சது என்ன பார்ப்போம். இந்த வானர சகோதரர்கள் ஒரு சமயம் ஒரு அசுரனை துரத்திக்கிட்டு போனாங்க. அவன் குகைக்குள்ளே ஓடிட்டான். சுக்ரீவனை வெளியே நிற்க சொல்லிட்டு குகைக்குள்ளே பாய்ந்தான் வாலி. உள்ள நாள் கணக்கா சண்டை. வாலி வரக்காணும். உத்தரவு மீறி உள்ள போக விரும்பல சுக்ரீவன். திடீர்னு ஒரு நாள் குகைக்குள்ளேருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்துச்சு. வாலி கொல்லப்பட்டுட்டான்னு தவறா முடிவு பண்ணி அசுரன் வெளிவராதபடி பாறாங்கல்லால குகையின் வாசலை மூடிட்டான் சுக்ரீவன். நம்ம கதையின் இந்த கட்டத்துல திருமலையப்பன் என்ன செய்ய போறான்?
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களின் நேரம் 9:14. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. என் இனிய பொன்னிலாவில் முதல் பாடலா கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து அருமையான பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில், ஜெயச்சந்திரன் மற்றும் அவரது குழுவினர்கள் பாடியிருக்கிற இந்த பாடல் நம்ம எல்லாருக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:28. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என் இனிய பொன்னிலாவில் அடுத்தடுத்த பாடல்களா பரியேறும் பெருமாள் பாடல் அப்படிங்கிறது நம்ம வந்து இவர் எழுதியிருப்போம்.

விவேக் எழுதியிருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக ஓ காதல் கண்மணி அந்த படத்திலேருந்து ஏ சினாமிக்கா அந்த ஒரு பாடலை கவி பேரரசு வைரமுத்தி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏ ரகுமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. கார்த்திக் அவர்கள் பாடியிருக்காங்க. இந்த இரண்டு பாடலும் அடுத்தடுத்து நமக்காக விவேக் பாரதி தமிழகம் 102.3

நேரம் 9:42. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கோம் என் இனிய பொன் நிலாவே. என் இனிய பொன் நிலாவையில் மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்தடுத்த பாடல்களை நம்ம கேட்க போகிறது சின்னஞ்சிறு கிளியே குற்றம் கடிதல் படத்திலிருந்தும், ஒயிலா பாடும் பாட்டிலே அந்த ஒரு பாடல், சீவலப்பேரி பாண்டே இந்த படத்திலிருந்தும் பாடல் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இட்டான்.

நேர்கள் இதுவரை கேட்டது என் இனிய பொன்னிலாவே. விருப்பமான பாடல்களை, மென்மையான பாடல்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இருதயா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் நேயர்களே, நேரம் 10:01. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் நண்பன் இருதயா. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், 9444001035 இந்த எண்ணுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பை தட்டிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு யார் யாரெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாடல்களை நம்ம வந்து சொல்லிடலாம். சிங்காரவேலன் படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வனஞ்சா அம்பத்தூர்லேருந்து, திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் இங்கேருந்து ஆகாய பந்தலிலே பாடல் கேட்டிருக்காங்க. இல்லாட்டினா தென்றலை எண்ணெய்த்தோடு படத்திலேருந்து புதிய பூவீது பூத்தது கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி கேட்டிருக்காங்க யாரெல்லாம், உமா தாளம்பூர்லேருந்து ஆண்டாள் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. உயர்ந்த மனிதன் இந்த படத்திலேருந்து ஒரு பாடல், மைக்கேல் மதன காமராஜனிலிருந்து சுந்தரினியும் அந்த ஒரு பாடல் தொடக்கத்திலே கேட்டிருந்தாங்க. கவிநயா விருகம்பக்கத்திலிருந்து கேட்ட கவிநயா அவங்களுடைய பாடல் முதல் பாடலாக வருது. அதற்கு அடுத்தபடியாக அன்பை சிவம் படத்திலிருந்து பாடல், அன்பை சிவம் படத்திலேருந்து கேட்டிருந்தாங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பத்தூர் அவருக்கு இவங்க அம்பத்தூர் சிங்காரவேலன் படத்திலேருந்து கேட்டிருந்தாங்க. குமுதம், அன்பு அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம். ஜென்டில்மேன் படத்திலேருந்து உசிலம்பட்டி பாடல் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தங்கவேல் தன்ஷிகா, மிதுன்யா ஹரிஷ் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள் அவங்க மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. உயிரி படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, இல்லைனா அன்பே சிவம் படத்திலேருந்து பூ வாசம் புறப்படும் பெண்ணே அந்த ஒரு பாடல், மந்தைவெளி விநாயகம், இந்த இரண்டு பாடல்களும் அடுத்தடுத்து வருது. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை தொடர்ந்து வழங்குவதற்காக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பாடல் மைக்கேல் மதன காமராஜன் மற்றும் அன்பே சிவம் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட
1: டான் டான் டான்

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: 102.3 பாட்டுக்கு இதான்

நேரம் 10:13. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுடைய விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடலை மாற்றி நம்ம அனுப்புகிறோம். இப்போதைக்கு கும்பகோணத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. திவ்ய தர்ஷினி சாந்தி நிலையம் படத்திலிருந்து கடவுள் ஒரு நாள் பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய விருப்பமான பாடல் கோகுளம் படத்திலிருந்து செவ்வந்தி பூ எடுத்து பாடலை தர முடியுமா சகோதரர் அப்படின்னா ராஜன் சுப்பிரமணியம் பம்மலிருந்து கேட்டிருக்கிறாரு. திருமலிசை நாகராஜ் அஸ்வினி ஹஸ்மிதா ரோஹித் அரசன் நிலானி தலைவாசல் படத்திலிருந்து உன்னை தொட்ட தென்றல் என்று அல்லது சாமுண்டி படத்திலிருந்து முத்துநகையை முழு நிலவை கேட்டிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து கார்த்தி சேரன் பாண்டியன் படத்திலிருந்து சம்பநாத்து பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜாதா ஃப்ரம் நங்கநல்லூர்லேருந்து

0: இருக்காங்க. எங்கே எனது கவிதை ஃப்ரம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து, தியாகம் படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்திலிருந்து அது அனுப்பியிருக்காங்க. அவங்க பேர் பாடகனாம் கனிமுத்து பாப்பா, ராதையின் நெஞ்சமே. அந்த ஒரு படம் வந்து கனிமுத்து பாப்பா, அந்த பாடலுக்கு இங்கே நாங்கள்லாம் காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அனுப்பியிருக்கிறாரு, திருப்பூர்லேருந்து கல்லாங்காடுலேருந்து. அதற்கு அடுத்தபடியாக அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அனுப்பியிருக்காரு. நிஷா, ராகுல், ஹன்சிகா, ஹரிணி, வெங்கடேஷ், உரிமை குரல் படத்திலிருந்து நேத்து பூத்தாலே ரோஜமட்டு, அல்லது மின்சார கனவு படத்திலிருந்து வெண்ணிலவி வெண்ணிலவி பாடல் கேட்டிருக்காங்க. பறக்கும் பாவை கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, பட்டாக்கத்தி பைரவன், எங்கெங்கோ செல்லும் சரஸ்வதி, பத்மநாபன், மாதபுரம் பால்பனையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. பிரியா, செல்வகுமாரன், செந்நீர்குப்பம், பூந்தமல்லி, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த ஒரு பாடல் எங்கள் வீட்டு பிள்ளையிலிருந்து எங்களுக்காக ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து சொல்லியிருக்கிறாரு. காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், படம் மெல்ல திறந்தது கதவு, பாடல் வந்து ஊரு சனம் தூங்கிருச்சு, அந்த ஒரு பாடல் ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்காங்க. கலாநிதி பொன்னேரிலிருந்து அனுப்பியிருக்காங்க. தெகிடி படத்திலிருந்து விண்மீன் அப்படிங்கிற ஒரு பாடல், தேவா படத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன், அம்மாப்பேட்டை லோகநாதன் அனுப்பியிருக்கிறாரு. அறிவிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. ஜென்டில்மேன் படத்திலிருந்து உசிலப்பட்டி பாடல் கேட்டிருக்காங்க. பூலாம்பட்டி தங்கவேல், தன்ஷிகா, மெகுல், மிதுன்யா, ஹரிஸ் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தோம், திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தென்றலை எண்ணெய்த்தோடு புதிய பூவீது பாடல் கேட்டிருக்காங்க. யார், வேட்டைக்காரன், இதெல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம், சிவகுமார், தேவி, விதிஷா, திபாக்ஷினி மற்றும் சென்னையிலிருந்து ஜோஹோ அனைவருக்காகவும் பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமா தாளம்பூர்லேருந்து அந்த நாள் ஞாபகம், உயர்ந்த மனிதன், இந்த ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் தொடக்கத்திலே கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து அந்த நாள் ஞாபகமும் புதிய பூவீது பூத்தது இந்த இரண்டு பாடல்களும் அடுத்தடுத்து நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டுருக்கு. இன்னும் நம்ம சொன்ன பாடல்கள்லாம் அடுத்தடுத்து வரும். நேரம் எவ்வளோ நேரம் இருக்கோ எவ்வளோ பாடல் ஒளிபரப்ப முடியுமோ கண்டிப்பாக உங்களுடைய பாடல் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

102.3 பாட்டுக்கு இட டான்னு.

சொன்னதோ.

0: நேரம் 10:32, இது உங்கள் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, உங்களுடைய பாடல், உங்களை தேடி காற்றலைகள் வந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்தடுத்த பாடல்களாக ரெண்டு பாடல் வருது. பறக்கும் பாவை படத்திலிருந்து கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா. அப்புறம் இன்னொரு பாடல் கேட்டிருந்தாங்க, இங்கே எனது கவிதை, சுஜாதா நங்கநல்லூர்லேருந்து கேட்டிருந்தாங்க. பறக்கும் பாவை படத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருந்தாங்க. இந்த இரண்டு பாடல்களும் அடுத்தடுத்து எல்லாருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதற்கு முன்னாடி இரண்டு பாடல்கள் நான் எடுத்து வச்சிருக்கேனா, ஒரு சனம் தூங்கிருச்சு, அப்புறம் வந்து ஒரு கடிதம் எழுதினேன். இந்த பாடல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த பாடலையும் கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து பாடல்களுக்கு போகலாம்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்

0: please love me, my love.
1: நூத்தி ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தானு.
2: புள்ளி மூணு பாட்டுக்கு இதான்.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான்.
1: நேரம் 10:50. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுள்ள நிறைவு பாடலாக அச்சாணி படத்திலிருந்து மாதாவின் கூவினிலே அந்த ஒரு பாடலும், 3 முடிச்சு படத்திலிருந்து ஆடி வெள்ளி தேடி தந்த அந்த பாடலும் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க யாரெல்லாம், கவுந்தபாடி சென்னியப்பன் அவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா யார் கேட்டிருந்தாங்க, வணக்கம் சார், எனக்கு ஒரு பாடல் ஆடி வெள்ளி தேடி அப்படிங்கிற ஒரு பாடல் 3 முடிச்சிட்ருந்து கேட்டிருந்தாங்க. யார், பம்மல்லேருந்து புஷ்பா கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய விருப்ப பாடல்லாம் கேட்டிருந்தாங்க. இணைந்த கையிலேருந்து ஆடி மாதம் பிறந்தடிச்சு அந்த ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க. ரம்மா கும்பகோணத்திலேருந்து லலிதா கேட்டிருந்தாங்க. மௌனராகம் படத்திலேருந்து பனி வீடும் இரவு பாடல், இன்னும் மாதாவின் கோவிலிலே பாடல், அச்சாணி படத்திலேருந்து பிரேமா ஃப்ரம் பல்லாவரத்துலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பாடல் வந்து ஒளிபரப்ப போகிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாடல் கேட்டிருந்தீங்க, ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு குறிப்பிட்ட இந்த குறுகிய நேரத்தில் எல்லா பாடலையும் ஒளிபரப்ப முடியாது. எதுலாம் உடனே நம்மளுக்கு வந்து வருதோ அதையெல்லாம் எல்லோருடைய சார்பாகவும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதனால் அவங்களுடைய விருப்ப பாடலும் உங்களுடைய விருப்ப பாடலாக கேட்டிருப்பீங்க, நீங்களும் மகிழ்வாக இருந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா. அனைவருக்கும் இரவு வணக்கம்.

நேரம் 11 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழப்பம் 100.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்புத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் வாயிலாக உங்களோடு இசையோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஜானி படத்திலிருந்து இதோ காற்றில் எந்தன் கீதம்.

இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் மனசு மயங்குகிறது அல்லவா? பாடலை கேட்டுக்கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 100.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் ஏற்றி ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. அன்னக்கிளி படத்திலிருந்து இந்த பாடல். இதோ, உறவுகளை தேடலாம், ஆனால் அருகில் இருக்கும்போது உறவுகளை தேட முடியுமா என்ன?

இந்த இரவு வேளையில் இதோ அடுத்து வரும் பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? உறக்கம் கண்களை தழுவும் போது இதோ இந்த இசையை கேட்காமல் உங்களால் எப்படி உறங்க செல்ல முடியும்? எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையமைப்பில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

மனதை இசைய வைப்பது இசை, அதை தருவது உங்கள் விவித் பாரதி பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அடுத்து வரும் பாடல் இரட்டை வால் குருவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் நா காமராசன் இயற்றி எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. இதோ கண்ணன் வந்து பாடும்போது இந்த ராதையின் மனது எப்படி இருக்கும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து. இதோ நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கை என்பது இதோ இந்த தலைவனிடம் இருக்கிறது என்று இந்த தலைவி சொல்கிறாள். நீங்கள் எப்படி, உங்கள் நம்பிக்கை எப்படி?

இன்னிசையாய் மெல்லிசையாய் தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும். விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே முகநூல் வழியாக நேயர்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ இந்த மழகு அழகு மலராட ஏன் வாடினதோ. வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து எஸ் ஜானகி டி எஸ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல். வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த அழகு மலராட கேட்கலாமா?

நேரம் 11:34. விவித் பாரதி தமிழப்பம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானையுடன் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் வாலி இசை தேவா. சாமுண்டி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது உங்களுக்காக.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் முகநூல் வழியே தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்கள்

அனைத்து அருமை, முதல் பாடல் காற்றின் பாடல் அருமையான தேர்வு, பாடல் தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை இனிமையான பாடல்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து குமரன் நகர் திருச்சியிலிருந்து லட்சுமி என்ற அன்பு நேயர், வணக்கம் பீட்டர் சார், ஜானகி குரலில் அன்னுக்கிளி பாடல் சூப்பர் என அட்டகாசம் என சொல்லியிருக்கின்றார். பர்வத வர்த்தினி என்ற அன்பு நேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலாக ஜானி படத்தில் ஒழித்த பாடல் காற்றில் எந்தன் கீதம் பாடல் மிகவும் அருமை, அன்னக்கிளி படத்தில் ஒழித்த பாடல் அருமை, மிக்க நன்றிகள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியின் பாடல்கள் இனிமை இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். மாதவர்த்தி வீரராகவன் வழக்கம் போல, இனிய வண்ண நிலவு வானில் உலா வருக, இனிமை வண்ணமய பாடல் வானொலி தருக, இதயம் வருடும் ராக இசை பொழிய, இன்னிசை தோரணங்கள் வழிய, இதுதான் சிறப்பென அறிய, இரவினில் பண்பலையால் மகிழ, இரு செவிகளுக்கு விருந்தென தெளிய, இன்பமே மனசு மயங்க வைக்க வருக நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வெல்கம் வெல்கம் டு ஷோ ஆர்ஜே பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பம்மல் புஷ்பா அவர்களும் வாழ்த்துக்கள் சார், ஜானகியம்மா பாடல்கள் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பாலா என்ற அன்பு நேரும், ஜானகி அம்மா குரல் மீண்டும் கேட்பது மனதுக்கு இனிமை தருகிறது மற்றும் நினைவஞ்சலி செலுத்துவது போல் உள்ளது நண்பா என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்களின் பாடல்கள் மனசுக்கும் செவிகளுக்கும் இனிமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம், மனசு மயும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் பதிவிட்டு வாழ்த்துக்கள், கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் மீண்டும் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். முகநூல் வழியே செல்வராஜ் ஐயாசாமி அவர்கள் நாமக்கலிலிருந்து சூப்பர் சாங்ஸ் சூப்பர் டைம் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருச்சி தென்றல் நகர் பெரியசாமி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலை முத்தாக இருந்தது என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். மாம்பலம் சென்னை பத்மநாபன் ராமசாமி அவர்களும் காற்றில் எந்தன் கீதம், மச்சானா பார்த்தீங்களா, ஒரு சனம் தூங்கிருச்சு என சொல்லி ஒவ்வொரு பாடலின் முதல் வரியை பதிவிட்டிருக்கின்றார். ஜானகியின் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏமலதா என்ற அன்பு நேயரும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். புரசைவாக்கம் சவுந்தரராஜ் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டு, அதனைத் தொடர்ந்து அலிநகர் மெஸ் மகாதேவன் அன்பு நேயரும் மனசு மயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற காற்றில் எந்தன் கீதம் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் இனிய ஞாயிறு இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக தொடர் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். சகிரா ரசூல் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தேனி ஹரிராம் என்ற அன்பு நேயரும், ஆழ்கடல் அலை ஓசையாய் மெல்லிசையாய் காற்றில் தவழ்ந்து மனதை மயங்கிட செய்து இசையால் இணையும் விவித் பாரதி பண்பலைக்கு இரவு வணக்கங்களுடன் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர் ராமசாமி என்ற அன்பு நேயரும் மனசே மயங்கும் நிகழ்ச்சி அருமை நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, இப்பொழுது நேரம் 11:44:15. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க அவளோடு இருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான். ஏனென்றால் இதோ இந்த சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடும்போது நம்மால் மாத்திரம் என்ன அமைதியாக இருக்க முடியுமா? எஸ் ஜானகியின் குரலில் வாலி ஏற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மௌன ராகம்.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நீங்கள் கேட்டவை. ஆம் நேயர்களே, நீங்கள் கேட்டவை இதோ. நிலவு என்று சொல்லும்போது ஒரு நிலவுதான் என்று தான் சொல்ல முடியுமா என்ன? இதோ இந்த தாயானவள் சொல்லுகிறாள் இப்படியாக.

அடுத்து வரும் பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. நான் பாடும் பாடல் படத்திலிருந்து. ஆம் நேயர்களே, இந்த பாடலை கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கே பாடத் தோன்றும். ஆனாலும் இதோ இந்த குரல் சொல்கின்றது இப்படியாக, பாடவா உன் பாடலை. நேயர்களுக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகியின் குரலில் காதல் ஓவியம் படத்திலிருந்து நாதம் என் ஜீவனே என தொடங்குகின்றது இந்த வரி.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை

ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

மூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடிச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பவுளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமானச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில். தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபகதாளம் தியாகராஜர்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: அருள்மணி மாலை.
2: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக காசி விஸ்வநாத சுப்பிரபாதம், பாடியவர் MS சுப்பலட்சுமி.

ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடலை கேட்டும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து பாம்பே சாரதா பாடியுள்ள அன்னபூரணா அஷ்டகம்.